ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 8 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 13 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 கேட்கலாம் குரல் அமுதம். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குரல் எண் 8. குரல். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தெளீர் வாழும் உலகு. பொருள். கணவனை பேணும் பெண்கள் தேவர் உலக சிறப்பை இவ்வுலகிலேயே பெறுவர். குறளும் பொருளும் மீண்டும். குறளமதம் அதிகாரம் 6, வாழ்க்கை துணைநலம். குறள் எண் 8. குறள். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தெளீர் வாழும் உலகு. பொருள். கணவனை பேணும் பெண்கள் தேவர் உலக சிறப்பை இவ்வுலகிலேயே பெறுவர். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. இதில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். 7:00 காலை கதை நலமுடன் வாழ, இதில் TMJ ஜாயிண்ட் பெயின் எனப்படும் தாடை மண்டையோடு தசை பாதிப்பு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். போலீஸ்

விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். ஏழு மணிக்கு தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதைத் தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர் மற்றும் உரை சுற்றும் காற்று 8 மணிக்கு. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இன்றைய ஹீரோயின் ஸ்பெஷலாக ரோஜா நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், இதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம், 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று 8:00 மணிக்கு இடம்பெறும்.

0: பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்த மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வனப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல். மாலை 4:00 காப்பிய செல்வி மணிமேகலையின் நாடகம் எழுத்தாக்கம் தெல்லாருண்ணா பானு அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி வழியாக பாடல்களை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலைக்கேற்றும் வேலை திரு லலிதா பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் வாராந்தர விமர்சனம். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் காப்பி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்து விவசாயி முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இத்துடன் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today. The two leaders will review cooperation in trade and investment, defence, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. More from our correspondent.
2: Today, Prime Minister Narendra Modi will first attend a yoga program organized by Yoga Federation of Uzbekistan, and after that, he will directly go to the palace of Uzbekistan President Shavkat Mirziyoyev, where both the leaders will participate in bilateral talks. The leaders will review cooperation in the areas of trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people relations. Cooperation between the two countries is continuously increasing in the field of defense, but both the countries will focus on mining, especially rare earth minerals, metals like gold, other useful minerals.

0: sectors. Besides this, the field of medicine, agriculture and skill development, as well as finding new avenues of connectivity, can be focus of discussion between the two leaders. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
1: Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be 137th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. Nepal's flash flood death toll has risen to 675 as search and rescue operations continue amid renewed rainfall and fears of further flooding. Nearly 2,400 people remain missing, including at least 320 foreign nationals. More than 4,400 people have been rescued or evacuated, including 261 foreign tourists who had lost contact. Nepal police reported that 675 bodies have been recovered from 8 districts, with the highest numbers reported in Chitwan, Nawalparasi East and Nawalparasi West. Over 15,000 security personnel have been deployed, while helicopters are carrying out repeated sorties to rescue stranded people and deliver relief supplies. The External Affairs Ministry has said that 108 Indian nationals have been rescued so far in Nepal following flash flood tragedy on Wednesday. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The ministry said 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. As per local government source, 598 Indian nationals crossed into Nepal from China in the last 2 days. Meanwhile, 900 Indian nationals who are yet to depart from China are safe, and Indian embassy in Beijing is in touch with them directly or through the local government. Government of India has offered the National Disaster Response Force to support Nepal's search and rescue efforts and also mobilized immediate humanitarian assistance with Indian Air Force aircraft carrying emergency relief material to Nepal. In the meantime, External Affairs Minister Dr. S. Jaishankar said that a fourth aircraft sortie, C-130J Hercules, with 11-ton assistance, was sent to Kathmandu yesterday. Rashtriya Swayamsevak Sangh RSS Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வப்புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவு தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவுத் தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருகை என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர் மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும், உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவு தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவு தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவு தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இந்த நாள் இனிய நாளாக அமைறதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற இனி கேட்கலாம் அருளிசையில் பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 6:40 ஆயிட்டு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

0: காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகட்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2.0 மில்லிலிட்டருக்கு 1 லிட்டர் அல்லது தயாமீதக்ஸம் 0.2 மில்லிலிட்டருக்கு 1 லிட்டர் அல்லது இமிட்டாக்ளோப்ரிட் 0.2 மில்லிலிட்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.
1: இன்டர்வியூலும் புதுமணிக்கு தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: இதுல வந்து இருக்குது. பிளான்டேஷன் காப்பி இருக்குது, பீபரி காப்பி இருக்குது, ரோபஸ்டா இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி காப்பி வருதுங்க. அது ரொம்ப இந்த பிளான்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வருங்க, பீபரி கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதே மாதிரி அரபிக்கா காப்பி கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஒரு 3 ஐட்டம் வருதுங்க காப்பி.
3: இப்போ 3 ஐட்டம் வருது. இதை எப்படி நீங்கள் தரம் பிரிக்கிறீங்க?
2: இது அங்கேயே தரம் பிரித்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நமக்கு நம்ம தரம் பிரிக்க வேண்டியதில்லை, அங்கேயே தரம் பிரித்து நமக்கு இங்கே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க.
3: இப்போ வந்து இப்போ தரம் இந்த வகைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்லேயே போட்டு எல்லாம் அனுப்பிச்சு
2: பேக்கிங்கில் லூஸ் மூட்டை தாங்க. ஒவ்வொரு மூட்டை 75 கிலோ பேக் வருங்க. வந்தவரை நம்ம வந்து தனித்தனியாக எந்த காப்பி வேணுமோ அந்த காப்பி ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்சிங் பண்ணி பேக்கிங் பண்ணி வெளியே சேல்ஸ் பண்ணிடுவோம்.
3: இப்போ நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப வந்து மாவு மாதிரி பண்ணுவீங்களா எந்த மாதிரி பண்ணுவீங்க அது விளக்கமாக சொல்லு.
2: ரோஸ்டிங்கிறது ஒரே மாதிரி காப்பி விதையாக ஷீட்ஸாக வந்துடுங்க. பவுடர் வந்து ஒரு சிலர் ஃபில்டர் காப்பின்னு கேட்பாங்க, அது கொஞ்சம் தெரிச்சரியாக பண்ணுவோம். இன்னொன்னா நைஸாக நல்லா பாயில் பண்ணி இறக்கறக்கு இருக்க காப்பி, அது வந்து பவுடர் பண்ணிடுவோம் நல்லா நைஸாக.
3: அதை வச்சு பவுடர் பண்ணி பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ வந்து இந்த ரகங்கள் இருக்குங்களா, இப்போ இந்த ரகங்கள் வந்து நீலகிரியில் வந்து எப்படி வியாபாரம் ஆகுதுங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த வகையான
1: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் திரு முஸ்தபா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை

0: செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை

மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத், மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 6:55 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோனுடைய எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு இன்றைய நாள் எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்கிறதுக்காக என்னுடைய மற்றும் நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கேட்க போகும் நிகழ்ச்சி இயற்கையின் மொழி. இன்னைக்கு இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குறதுக்காக ரெடியா இருக்காங்க கலை கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷியா அவர்கள்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பசுமை நிறைந்த காடுகள்ல மட்டுமே அதிகமாக பார்க்கப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை. இதோட பேரு மலபார் பார்பெட். இதுக்கு தமிழ்ல மலபார் குக்குருவான் அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம மலபார் பார்பெட்டோட உணவு பழக்கம் பார்ப்போம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பழவுண்ணி வகையில ஒன்று, அதாவது ஃபியூஜிவரிஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். இதோட முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், காட்டில் இருக்கிற பழங்கள், ஆழம்பழம், அரசம்பழம், நாவல் பழம், இது போன்ற பழங்களையும் சாப்பிடும். சில சமயத்துல இந்த தாவரத்துல இருக்கிற சிறிய பூச்சிகள், வண்டுகள், அப்புறம் புழுக்கள், இது போன்றவற்றையும் சாப்பிடும். நம்ம காட்டு சூழல்ல இருக்கிற பழங்களை உண்டு விதைகளை வந்து பறப்பும் ஒரு முக்கியமான ஒரு பறவை இனத்துல இதுவும் ஒன்றாகும். இந்த பறவை பார்த்தீங்கன்னா பொதுவா ஒன்று தனியா இல்லைன்னா ஜோடியா பார்க்கலாம். ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து பழங்களை வந்து உண்ணும் இயல்பு கொண்ட ஒரு பறவை. இது காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகமா பார்க்கலாம். இதோட குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானதாகவும் தொடர்ச்சியாகவும் ஒலி எழுப்பும், அதாவது குற்று குற்று அந்த மாதிரி சவுண்ட் தான் போடும். இது அந்த குரல் எழுப்பும் போது அதோட எல்லையை வந்து மற்ற பறவைகளுக்கு அறிவிக்கவும் அதோட துணையை வந்து ஈர்க்கவும் இந்த குரலை பயன்படுத்துகிறது. இதோட இனப்பெருக்கம் காலம் பார்த்தோம்னா பிப்ரவரி முதல் ஜூலை மாதம் வரை இருக்கும். அந்த காலத்துல ஆண் பறவை அதிகமாக குரல் எழுப்பி அதோட பகுதியை பாதுகாக்கும். அதே சமயத்துல இணையை வந்து தேர்ந்தெடுக்கும். இணை சேர்ந்த பிறகு இரு பறவைகளுமே கூட அமைக்க ஆரம்பிச்சிரும். இந்த மலபார் பார்பெட் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் உலர்ந்த தண்டு இல்லைன்னா மென்மையான மரப்பகுதியில தான் துளையை வந்து உண்டாக்கும். அந்த துளை பார்த்தீங்கன்னா 25-50 cm ஆழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். உள்ள எந்தவித புறப்பொருட்கள் மற்ற எந்த பொருட்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்கும். வெறும் மரத்தூள் மட்டுமே பயன்படுத்தி அடிப்பகுதியை வந்து அமைக்கும். இந்த வகை கூட அமைக்கிறதுனால தான் இது வந்து பார்பெட் ஃபேமிலிக்கான ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லலாம். இந்த அரிய பறவையை வந்து நமக்கு பாதுகாப்பது தேவையான ஒரு விஷயமாகும்.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. கேட்க போகும் நிகழ்ச்சி காலை கதிர் மற்றும் அதனை தொடர்ந்து சட்டம் அறிவம். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: TMJ ஜாயிண்ட் பெயின் எனப்படும் தாடை மண்டையோடு தசை பாதிப்பு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, TMJ ஜாயிண்ட் பெயின்னு சொல்லுவாங்க, டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம காது கிட்டையும் நம்ம தாடை போய் சேர்ற இடத்துக்கிட்டையும் வர பெயின் தான் இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பெயின் தெரியும்னா, சாப்பாடு மெல்லும் போது தெரியலாம், இல்ல பேசும்போது, இல்லைன்னா பிரீத் பண்ணும்போது பெயின் தெரியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மசில்ல மட்டுமே உங்களுக்கு பெயின் தெரியும், தொட்டு பார்த்தா அந்த தாடையில எல்லாம் பெயின் வரும். சோ இது வந்து மசில்ல மட்டும் வர இனிஷியல் ஸ்டேஜ். இதே வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா போகுதுன்னா நமக்கு ஜாயிண்ட் வரைக்கும் நல்லா பெயின் தெரியும். சோ இந்த பெயின் எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜா, ஃபேஸ், நெக்கு, ஷோல்டர், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெயின் வரும். வேற என்ன விதமான சிம்டம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாயை திறக்கும் போது ஒரு கிளிக்கிங் சவுண்டு கேட்கும், இந்த காது ஓரத்துக்கிட்ட ஒரு மாதிரி கரகரகரன்னு ஒரு சவுண்டு கேக்கிறது, அப்புறம் வாயை திறக்கும் போதும் மூடும் போதும் ஒரு மாதிரி லாக் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றது, சாப்பாடு மெல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைவலியும் வரும், காது வலி வரும், காதுக்குள்ள ஏதோ கொய்யின்னு சுத்துற மாதிரி கேக்கும். சோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, காதுக்குள்ள ஏதோ பூச்சி போயிருச்சுன்னு நினைப்பாங்க. இதே தலைவலி வந்தா இது வேற ஏதோ ப்ராப்ளத்தினால வருதுன்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த கண்டிஷன்லயும் நிறைய வரும். சோ இது எதனால வரும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சுயிங்கம் மென்னுக்கிட்டே இருப்பாங்க, சோ அந்த ஜாயிண்ட் அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கறனால இந்த பெயின் வரலாம். இல்லைன்னா அந்த இடத்துல நார்மலா ஒரு ஆக்சிடென்ட்னால ஏதோ ஒரு இன்ஜுரி வருது, அதனால கூட இந்த பெயின் வரலாம். அப்படியும் இல்லையா ஆர்த்ரைட்டிஸா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 வகையா வரும். சோ இந்த பெயின் பாத்தீங்கன்னா, நம்ம ஜாவை வந்து ரொம்ப லாக் பண்ணும், நம்மனால பேச முடியாது. ஒரு சிலர் வாயை கொட்டாவி விட்டுறேன்னு ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மூட முடியாது. சோ இதெல்லாமே இந்த ஜாயிண்டோட சேர்ந்ததுதான். இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூயிங்கம் சாப்பிடறவங்க அதை கட் பண்ணணும். ஓவர் ஸ்ட்ரெயின், எந்நேரமும் வாயை அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஃபுட்டா எடுத்துக்கலாம். இந்த பெயின் அடிக்கடி வருதுன்னு போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட், அது அதே மாதிரி நம்ம தாடை மேல நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கலாம், வார்ம் பேக்ஸ் வச்சு நம்ம சுடுதண்ணி. இதே பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட்ட போனீங்கன்னா அவங்க வந்து இதுக்காக ஒரு ஸ்பிளின் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அது கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த பெயின் இல்லைன்னா அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஸ்பிளின் யூஸ் பண்ணலாம். சோ இந்த TMJ ஜாயிண்ட்ல வர பெயின் வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால, இப்ப இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னா, நீங்க ஒரு தெரபிஸ்ட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ல எந்த மசில் வீக்கா இருக்கோ அதுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பிளஸ் பெயின் ரிலீஃப் தெரப்பி மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ நீங்க அதை கூட பண்ணலாம். இனி உங்க தாடையிலயோ எங்கேயாவது வலிச்சதுன்னா நீங்க உடனே போய் டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டென்டிஸ்ட் கூடவே பிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்டே நீங்க போலாம். நன்றி.
3: TMJ ஜாயிண்ட் பெயின் எனப்படும் தாடை மண்டையோடு தசை பாதிப்பு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
5: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
0: காலை கதையின் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. NGK திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8 ல

0: கேடபாடல் என்ஜிகே திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஸ்டுடியோல டைம் சரியா 7:09 ஆயிட்டு இருக்கு. நேர்களையே கேட்டுட்டு இருக்கோம் காலை கதிர் நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்துட்டு இருக்கு சட்டம் அறிவும்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போலி சுயவிவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட போட்டோ வச்சு ஒரு போலியான அக்கௌண்ட் இல்ல ஃபேஸ்புக்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ பண்ணுவாங்க. மணி ஃப்ராட் செய்யலாம், தவறான தகவல்களை பரப்பலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தரோட ரெபுடேஷனை பாதிக்கப்படுத்துது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யறதுன்னா, முதல்ல ஒரு ப்ரொஃபைலோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதே பிளாட்ஃபார்மில் நம்ம ரிப்போர்ட்டுன்ற ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம சைபர் கிரைமில் கூட புகாரை கொடுக்கலாம்.
4: தண்டனை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஏற்படுற பாதிப்பு என்னன்றத பார்ப்போம். நம்ம பொதுவாக எத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்றது, ஆனால் சட்டவிரோத போலி ஆவணங்களை ஏற்படுத்துகிற பாதிப்பு அதை விட அதிகமாகவே இருக்கலாம். ஒரு கிரிமினல் கேஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் ப்ரொசீடிங், அட்வொகேட்கான செலவு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பில் பாதிப்பு, விசா அல்லது பாஸ்போர்ட் தொடர்பான ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துக்கு மன அழுத்தம் இருக்கலாம், சமூக நம்பிக்கையை இழக்கலாம், ஜெயிலுக்கே போகாம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற சிந்தனை நல்லது இல்ல. நம்ம பேரையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இப்படி ஏதாவது நம்மளுக்கு நடந்தா நம்ம என்ன செய்யணும்ன்றத பாக்கலாம். நம்ம இதுல இருந்து பாதிக்காம இருக்கணும்னா சில முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும். அது என்னன்றத இப்ப பாப்போம். முதல்ல ஓடிபி, பின், பாஸ்வேர்ட் இதெல்லாமே யாருக்கிட்டயும் நம்ம கொடுக்க கூடாது. சோசியல் மீடியாவில் நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை பகிரக்கூடாது. பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டுமே வச்சு ஒரு பொருளை வாங்கக்கூடாது. சர்டிபிகேட், ஐடி, பாஸ்போர்ட் இந்த எல்லா ஆவணங்களும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமா வந்தா அதை நம்ப கூடாது. அரசு அதிகாரி ஒருத்தர் நம்மளுக்கு போன் செஞ்சு பேசுனா அவருடைய அடையாளத்தை ஒபிஷியல் சேனல் மூலமா வெரிஃபை செஞ்சுக்கணும். யாராவது ஃபேக் டாக்குமெண்ட் செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்ம உடனடியா மறுக்கணும். நம்ம இதனால பாதிக்கப்பட்டா நம்ம என்ன செய்யணும்ன்றத நம்ம இப்ப பாக்கலாம். ஒருத்தர் நம்ம பேர்ல ஃபேக்கான ப்ரொஃபைல உருவாக்குனா நம்ம முதல்ல அதுக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், ப்ரொஃபைல் யூஆர்எல், யூசர் நேம், மெசேஜஸ் இந்த எல்லா எவிடன்ஸையும் சேமிக்கணும். அடுத்ததா அந்த பிளாட்ஃபார்ம்லயே ரிப்போர்ட் செய்யணும். பணம் தொடர்பான ஏதாவது சைபர் ஃப்ராட் நடந்தா உடனே நம்ம வந்து சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் செய்யணும். முக்கியமா எனக்கு வெக்கமா இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எப்பவுமே நம்ம நினைக்க கூடாது. குற்றவாளிதான் பயப்படணுமே தவிர நம்ம பயப்படக்கூடாது. ஒரு சிறிய உதாரணம், ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட ஃப்ரெண்டோட போட்டோவை வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றாரு. முதல்ல அது வந்து ஒரு ஜோக்கா தான் பாக்குறாரு. அப்புறமா அந்த அக்கௌண்ட் மூலமா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவரு பணத்தை கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு 5,000 ரூபாய் அனுப்புறாங்க. அப்பதான் தெரியுது அது ஜோக் இல்லன்னு. இங்க பர்சனேஷன், சீட்டிங், டிஜிட்டல் ஐடென்டிட்டி மிஸ்யூஸ் போன்ற சட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கு. அதே போல ஒரு நபர் ஃபேக் ரெசிப்ட உருவாக்கி இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய பாக்குறாரு. அது ஃபோர்ஜரி மற்றும் சீட்டிங் தொடர்பான கடுமையான பிரச்சனையாக மாறலாம். அதே மாதிரி ஒருத்தர் ஃபேக் பாஸ்போர்ட்ட உருவாக்கி பயன்படுத்தினா பாஸ்போர்ட் ஆக்ட் மற்றும் சூழ்நிலைக்கேற்ப பிற குற்றச்சாட்டுகள் வந்து வரலாம். சட்டம் நம்மள தண்டிக்கிறது மட்டும் இல்லாம நம்மள பாதுகாக்கவும் செய்யுது. நம்ம சட்டத்தை தெரிஞ்சதால நம்ம குற்றத்தை செய்யாமலும் இருக்கலாம், அது வழியாக நம்ம நம்மளையே பாதுகாத்துக்கலாம். ஒரு ஃபேக் ப்ரொஃபைல உருவாக்குறதுக்கு முன்னாடி இதனால யாருக்கு பாதிப்பு இருக்குன்றத நம்ம யோசிக்கணும். ஒரு ஃபேக் ரெசிப்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே சட்டத்துல என்ன தண்டனை இருக்குன்றத யோசிக்கணும். ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்ட பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதனால எனக்கு எதிர்காலத்துல என்ன ஆகும்ன்றத யோசிக்கணும். சின்ன ஷார்ட்கட் பெரிய சட்ட பிரச்சனையா மாறலாம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை போலி சுயவிவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
5: கொண்டாடுறது வருஷத்துக்கு தீவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மெண்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
7: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
6: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்மோஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கிவ் நகரிலேயே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
8: உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலைய முடிய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோ டைம் சரியா 7:25 ஆயிட்டு இருக்கு. கேட்க போறோம் குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங் ஆன சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் கோவா திரைப்படத்திற்காக நம்மளுடைய எஃப்எம் 101.8.

0: கோவா திரைப்படத்திற்காக ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா வாய்ஸ்ல கேட்ட பாடல் நம்மளோட ஓடி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல. டைம் சரியா 7:30 ஆயிருச்சு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல கேட்ட பாடல் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக சத்யாவோட வாய்ஸ்ல சத்யாவோட மியூசிக்ல எம் சரவணனோட வரிகளில் கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 7:34 ஆயிட்டுருக்கே. கேட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங் ஆன அடுத்தடுத்து சூப்பரான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து கேட்குவோம். அதுக்கு முன்னாடி சின்னதா இன்னைக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு வீணாவதால் நம் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் அதை தடுக்கும் வழிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் உணவோட மதிப்பு தெரியாம நிறைய பேரு நிறைய ஃபுட்ஸை வந்து வேஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் நினைக்கலாம், இந்த நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வெளியே கொட்டக்கூடிய இந்த ஒரு பருக்கை சாதத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை நீர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பருக்கை சாதம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிடி சாதம் அப்படின்றது பல வீடுகளில் கொட்டப்படுறதுனால பாதிப்புகள் வீட்டோட மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பாதிக்கிறதாவும் நாட்டை பாதிக்கிறதாவும் கட்டாயமாக இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். இன்றைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கைப்பிடி சாதம் அப்படின்றது நமக்கு சாதாரணமாக தெரியல, ஆனால் அந்த ஒரு கைப்பிடி சாதம் அப்படின்றது ஒருவரோட பசிய போக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இந்த ஃபுட் அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை மதிப்பு உணராம தேவைக்கு அதிகமா பரிமாறி கொள்ளும் பொழுது இந்த உணவு அப்படின்றது மீதமான உணவு வந்து குப்பையில போடுறது பழக்கமாயிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக இதுக்கு பின்னாடி எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்கு, எத்தனை பேர்த்தோட உழைப்பு வீணாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த உணவை விளைவிக்க ஒரு விவசாயி உழைச்சிருக்க, அதற்காக தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சமைக்க மின்சாரம் அப்படி இல்லைன்னா எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வயல்ல இருந்து நம்மளோட வீட்டிற்கு வருவதற்காக போக்குவரத்து சாதனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதற்காக பணமுமே செலவாயிருக்கு. இவ்வளவு வளங்களையும் பயன்படுத்தி உருவான உணவை நம் குப்பையில போடும் பொழுது அதற்கான செலவு அப்படின்றது உணவு மட்டும் அல்லங்க, அதற்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், மின்சாரம், பணம், விவசாயின் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். அதனால முடிஞ்ச அளவு நம்ம ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாம போதுமான அளவை எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உணவுனால நம்மளுடைய குடும்பங்களும் சரி, சுற்றி இருக்க உறவினர்கள், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்படைறது கூட நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஸ்டுடியோல டைம் சரியா 7:36 ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திற்காக.

0: ஸ்ரீ பிரசாத் மற்றும் அனிதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமையிட்டு 101.8 பண்பலை வரிசைய நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.

0: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டேஃபம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
1: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர்.
0: நேயர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டோம். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம உதாரண வாக்கியங்களோட கற்றுக்கிட்டோம். இந்த வாரம் நீங்கள் நினைக்கலாம் ஐயையோ இன்னொரு கிராமர் டாப்பிக்கானே, கிடையவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஈஸியான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தங்க கிட்டே இதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? யூ டூ திஸ் யூ டூ தட் அப்படின்னு நம்ம சொன்னால் நீ இதை செய் நம்ம அதை செய், அதுக்கான அர்த்தம் கரெக்டு தான். இதே அதோட சீரியஸ்னஸை நீங்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீ கட்டாயம் வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். இந்த கட்டாயம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டாயம் தான் அந்த வாக்கியத்தோட சீரியஸ்னஸை இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் கட்டாயமான விஷயங்களையோ அறிவுரையோ நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கிலீஷில் ஷுட் மஸ்ட் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான பணியை செய்யுது. அது என்ன அப்படின்றத கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஷுட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஷுட்டோட ஸ்பெல்லிங் என்னென்னா SHOULD ஷுட். ஷுட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு அறிவுரையாக சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம் ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்கு. உதாரணத்துக்கு யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட் லேர்ன். இப்போ லேர்ன் அப்படின்னா நமக்கு தெரியும், கற்றுக்கணும். இப்போ யூ ஷுட் லேர்ன் அப்படின்னா நீ கற்றுக்கணும் அப்படின்றத ஒரு அறிவுரையாக சொல்கிறது. இதே ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயம் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் அப்படின்றதுக்கு MUST தான் மஸ்டோட ஸ்பெல்லிங். இப்போ மஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும், கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அந்த இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட நீ கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையாக வந்து அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. அப்போது அட்வைஸ் மாதிரி நீங்கள் சொல்லலாம், யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தால் வெறும் அறிவுரையோடு விடுவோமா? கண்டிப்பாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ஸ்டடி வெல், உனக்கு வேறு வழியே இல்லை, கட்டாயம் நீ படித்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யூ மஸ்ட் ஸ்டடி வெல். இப்போ இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உதாரண வாக்கியங்கள். எப்பவும் போல நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ ஷுட் ஸ்லீப் ஏர்லி, ஐ ஷுட் ஸ்லீப் ஏர்லி. ஏர்லி அப்படின்னா சீக்கிரமாக, ஸ்லீப்னா நமக்கு தெரியும் தூக்கம். ஐ ஷுட் ஸ்லீப் ஏர்லி அப்படின்றது நான் சீக்கிரமாக தூங்கணும், நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஒரு விஷயம். இதே நீங்கள் ஐ மஸ்ட் ஸ்லீப் ஏர்லின்னு சொல்லலாம், இதில் தப்பு கிடையாது. ஆனால் இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஷுட்னா ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறது, மஸ்ட் அப்படின்றது கட்டாயம். அடுத்தது யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர், யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இப்போது ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, மோர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நிறைய, வாட்டர் நமக்கு தெரியும் தண்ணி. அப்போ யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னா நீ நிறைய தண்ணி குடிக்கணும். ஹீ ஷுட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம், ஹீ ஷுட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். அவன் எக்ஸாமுக்கு படிக்கணும். அடுத்ததா ஷீ ஷுட் டேக் அ பிரேக், ஷீ ஷுட் டேக் அ பிரேக். அப்படின்னா பிரேக் நமக்கு தெரியும் ஒரு சின்ன ஓய்வு மாதிரி, எடுக்கிறது தான் டேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்க ஷீ ஷுட் டேக் பிரேக் அப்படின்னா அவள் ஒரு சின்ன ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது.

இப்போது இந்த நாலு வாக்கியத்துலேயும் நான் ஷுட் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது அறிவுரையா இல்லை கட்டாயமா? இது எல்லாமே அறிவுரை. இதே இடத்துல நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம் அது கட்டாயமாக்குறதுக்கு. இப்போது மஸ்ட் யூஸ் பண்ணி சில வாக்கியங்கள் சொல்கிறேன். வி மஸ்ட் ப்ரொடெக்ட் ஆர் என்வாயன்மெண்ட். வி மஸ்ட் ப்ரொடெக்ட் ஆர் என்வாயன்மெண்ட். இப்போது நான் ஒரு வார்த்தை என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொன்னேன், நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரியும். ஆனால் இதை நம்ம தப்பாக உச்சரிச்சுட்டு இருப்போம். இதை நம்ம வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்து இத்தனை வருஷமாக உச்சரிச்சுட்டு இருப்போம். ஒருவேளை நீங்களும் அதே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. இது என்விரான்மெண்ட் இல்லை என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட், என்வாயன்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல். இதுக்கு நான் வேணால் ஸ்பெல்லிங் சொல்கிற நேர்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஎன் விஐ ஆர்ஓ என் எம்இஎன்டி என்வாயன்மெண்ட். ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ட், இப்போ இது சொல்லுங்கள், நீங்கள் வந்து அறிவுரையா இல்லை கட்டாயமா? நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது நம்ம அறிவுரையாக சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது வி மஸ்ட் ப்ரொடெக்ட் ஆர் என்வாயன்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், மஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு ஒரு கடமையாக நம்ம சொல்லணும். இது வந்து உங்களோட கடமை அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் தான் யூஸ் பண்ணும். ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நீ வந்து இது உங்களோட கடமை, நீ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், நீ ஒரு பிளேயர் ஆக போகிற, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக போகிற, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா அது அவங்களோட கடமை. யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். தே மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். தே மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஃபாலோ அப்படின்னா பின்பற்றுறது, ரூல்ஸ் அப்படின்றது விதிகள். அப்போது தே மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னா அவங்க கட்டாயமாக விதிகளை பின்பற்றணும். அடுத்தது ஐ மஸ்ட் finish the work today. I must finish the work today. Finishனா முடிக்கிறது. Today அப்படின்றது இன்னைக்கு. அப்போது I must finish the work today அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வேலையை கட்டாயம் முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது you must respect your elders. You must respect. Respectனா மரியாதை. எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க, எல்டர்ஸ். அப்போது யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் அப்படின்னா நீ வயசில் பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ஒரு சின்ன அட்வைஸ், வி ஷுட் பிலீவ் இன் ஆர் செல்ஸ். வி ஷுட் பிலீவ் இன் ஆர் செல்ஸ். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஆர் செல்ஸ் அப்படின்னா நம்மளை நாமே அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆர் செல்ஸ் பிலீவ் இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா நம்மளை நாமே நம்பணும் அப்படின்றது தான் வி ஷுட் பிலீவ் இன் ஆர் செல்ஸ். நேர்களே, இன்றைக்கி ஷுட் மஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ரொம்ப அழகாக நிறைய வாக்கியங்களோடு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போது முக்கியமான விஷயம், வேர்ட் ஆஃப் த டே. இன்றைக்கி என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆர் இ எஸ் P O N S I B I L I T Y. எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்புன்னு அர்த்தம். இப்போ பொறுப்பு அப்படின்றத வச்சு சில வாக்கியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Learning is my responsibility. Learning நமக்கு தெரியும், கற்றுக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கற்றுக்கிறது என்னோட பொறுப்பு. அடுத்ததா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் க்ரோத். டேக் எடுக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. க்ரோத் அப்படின்னா வளர்ச்சி. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் க்ரோத் அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். நேர்களே, இன்னைக்கு ஷுட் மஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படியெல்லாம் நம்ம வாக்கியங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ரொம்ப பொறுப்பான ஒரு வார்த்தையும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா.
அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

நீல் கிரீஸ் கேட்டுட்ருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல, உணவு வீணாக்குறதுனால நாட்டினோட வளம் மற்றும் வீட்டினோட நலம் எப்படி கெட்டு போகுது அப்படின்றத பற்றி சொன்னேன். ஸோ வீட்டில் வந்து ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஃபுட் அல்லது செய்யப்பட்ட ஃபுட் அப்படின்றத தேவையான அளவு மட்டும் பரிமாறிக்கொள்றதுனால இந்த ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது வெளியே ஃபங்க்ஷனுன்னு போகும்போது ஆகட்டும், இல்லை வீட்டிலன்ட்டு இருக்கும்போது ஆகட்டும், தேவையான அளவு மட்டும் பரிமாறப்படும் பொழுது அந்த ஃபுட் வந்து வீணாகிறத நம்மளால தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் வேஸ்டா வீணாக தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிட முடியாமல் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த ஃபுட்டை வந்து அடுத்த நேரத்துக்காக நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு டைமும் சரி, அந்த ஃபுட்டு அப்படின்றது வீணாகாமல் இருக்கும். பசியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய ஃபுட் வந்து அந்த இடத்துல வேஸ்ட் ஆகப்படும் பொழுது அநாத ஆசிரமத்துக்கோ இல்லை ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஃபுட்டும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வயிற்று பசி அப்படின்றது போக்குறது ஒரு முக்கியமான பங்கா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாயமா நம்ம உணவோட மதிப்பு என்ன, இதனால எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்கு அப்படின்றத கட்டாயமா நம்ம சொல்லி கொடுக்கணும். காய்கறி அது மட்டும் இல்லாம பழங்கள் அப்படின்றத தேவையான அளவு மட்டும் வாங்கி உபயோகிக்கும் பொழுது உணவு ஃபுட் காய்கறிகள் அப்படின்றது வேஸ்ட் ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி தோள்கள், பழங்களோட தோள்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வீணா குப்பை கிடங்கல போடாம தனியா பராமரிச்சு ப்ராப்பரான முறையில பராமரிச்சோம் அப்படின்னா அந்த ஃபுட் அப்படின்றது உரமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மூலியமாக நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிகள் நம்மளுடைய கண் முன்னாடியே வளருத நம்ம பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குப்பைகள் அப்படின்றது நாட்டையும் சரி வீட்டையும் சரி பாதிப்பில் ஆழ்த்தாமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம செலவு பண்ணும் போது நம்மளுடைய வீட்டோட பொருளாதாரம் ஃபினான்ஷியலாக கூட அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு. ஒரு துளி தண்ணீரோட பின்னால இயற்கையோட அருமை இருக்கு. அதனால உணவை வந்து மதிப்போம், தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொள்வோம். உணவை வீணாக்காமல் நம் நாட்டின் வளத்தை பாதுகாப்போம். உணவை வீணாக்காத வீடு வளத்தை மதிக்கும் நாடு அப்படின்ட்டு சொல்லாங்க. சோ அடுத்ததான் நம்மளுடைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, குட்டி புலி திரைப்படத்திற்காக.

0: வைரமுத்து வரிகளில் கேட்ட பாடல் குட்டிப்புலி திரைப்படத்திற்காக எம் ஜிப்ரானோட மியூசிக்ல மற்றும் பத்மலதா குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல. கொண்டாடுறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஓடிஎஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஊரை சுற்றும் காற்று.

வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமா காலை எழுந்ததுமே ஒரு கப் சூடான டீ குடிப்போம் இல்லையா, ஆனா உங்க கையில இருக்கிற டீ கப்ல இருந்து வர புகையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜன்னலுக்கு வெளியே மிதந்து போற மேகமும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் ஒரு சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லங்க, உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற ஒரு தேயிலை தோட்டத்துக்கு தான் நம்ம போக போறோம். கடல் மட்டத்தில இருந்து சுமார் 7,900 அடி உயரத்துல மேகங்களுடைய பேரரசா நிக்கிற கொழுக்கு மலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். ரேடியோ வாலியமா ஏத்தி வைங்க, ஒரு த்ரில்லான ரைடுக்கு ரெடி ஆகுங்க. சோ ஸ்டே டியூன்ட், இது ஓடிஎஃப் எம் 101.1 எட்டிங், எல்லாமே சம ஹிட். தேனி மாவட்டத்தோட போடி நாயக்கனூர் பார்டர்ல இருக்கிற இந்த குலுக்கு மலைக்கு நீங்க உங்க சொந்த கார்லயோ பைக்லயோ சாதாரணமா போயிட முடியாதுங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் சூரிய நெல்லி அப்படின்ற இடத்துல இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்ரூவலோட 4x4 ஜீப்ல தான் நீங்க பயணம் செய்யணும். அங்கதான் உங்களுடைய பயணம் ஆரம்பிக்கும். இங்க இருக்கிற அந்த 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு பாதை இருக்கு பாருங்க, சும்மா ஹார்ட் பீட் எகிரும் அந்த மாதிரி இருக்குங்க. செங்குத்தான மலைப்பாறை, பெரிய பெரிய கற்கள் நிறைந்த பாதை, சுத்தியும் பயங்கரமான இருட்டு, அப்புறம் நடுங்க போற குளிர். ஜீப்ல உட்கார்ந்து இருக்கும் போது வண்டி குலுங்க குலுங்க உங்க உடம்புல இருக்க எல்லா எலும்பும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த 1.5 மணி நேரம் சாகசத்தை பயணத்தோட நீங்க அந்த மலைக்கு உச்சிக்கு போய் நிக்கும் போது நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அத்தனையும் காணாம போயிருங்க. மலையோட உச்சிக்கு போனதும் சரியா காலை 6 மணிக்கு நீங்க பாக்குற போற அந்த சூரிய உதயம் உங்க லைஃப்ல நீங்க பாக்க போற ஒரு சிறந்த காட்சியா இருக்கும். சுத்திலும் பார்த்தா நீல நிற மலைகள், நடுவுல வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி மாபெரும் மேக கடல், ஓஷன் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது பறந்து விரிஞ்சிருக்குங்க. அந்த மேக கடலை கிழிச்சிட்டு தங்க நிறத்துல சூரியன் மெதுமெதுவா வரும்போது வார்த்தைகளை சொல்ல முடியாது, கண்ணுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போனா அங்க சிம்மப்பாறை அதாவது டைகர் ராக் அப்படின்னு ஒரு விசித்திரமான பாறை வடிவம் இருக்குங்க. ஒரு சிங்கம் அல்லது புலி தனது வாயை திறந்து பள்ளத்தாக்கை பார்த்து கர்ஜனை செய்யும் மாதிரி இயற்கையாகவே செதுக்கப்பட்ட பாறை அது. அந்த பாறையோட விளிம்புல நின்னு காலடிக்கு கீழே மிதங்குற மேகங்களை ரசிச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்தா உங்களுடைய டிபி ரெடி அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மலைக்கு ஏன் உலக அளவுல இவ்வளவு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா? இங்க 1920களில் தொடக்க காலத்துல பிரிட்டிஷ்காரங்களால கட்டப்பட்ட ஒரு 100 வருஷ பழமையான ஆர்த்தடெக்ஸ் டீ ஃபேக்டரி இன்னைக்குமே அங்க இயங்கிட்டு இருக்குங்க. இங்க அவ்வளவு உயரத்துல எந்த ஒரு நவீன மிஷின்களையும் கொண்டு போக முடியாத காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் கைகளாலேயே தேயிலைகளை பறிச்சு பழங்கால மர எந்திரங்கள் மூலமா பாரம்பரிய முறையில தான் டீ தூள் தயாரிக்கிறாங்க. இங்க விளையிற தேயிலைக்கு ஒரு தனி சுவையும் பிரீமியம் வாசனையும் இருக்குங்க. அந்த உறைபனி குளிர்ல உலகில மிக உயரமான ஃபேக்டரியில இருந்து ஃப்ரெஷ்ஷா தயாரிச்ச ஒரு கப் குலுக்கு மலை பிளாக் டீய குடிக்கும் போது உங்க உடம்பும் சரி மனசும் சரி சொர்க்கத்துக்கு போயிரும் அப்படின்னே சொல்லலாம். குலுக்கு மலை தேயிலை தோட்டம் புவியியல் ரீதியாக தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திற்குள்ள போடி நாயக்கனூர் தாலுக்கால தான் முழுமையாக அமைஞ்சிருக்கு. இந்த மலை உச்சி அடைய தமிழ்நாட்டிலிருந்து நேரடி சாலை வசதி இல்லங்க. தமிழ்நாட்டில் போடி முண்டல் பகுதியிலிருந்து செங்குத்தான ஒற்றடி பாதை மட்டுமே தான் இருக்கு. எனவே சுற்றுலா பயணிகள் கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணார் சூரிய நெல்லி வழியாக மட்டும்தான் ஜீப் மூலம் இந்த தோட்டத்திற்கு போலாம். இது நம்ம தமிழ்நாடு தேனி மாவட்டம் தான், ஆனா ஊருக்குள்ள போகணும்னா கேரளா மூணார் பார்டர் வழியா தான் சுத்திட்டு போகணும். ஒரே இடத்துல 2 மாநிலத்தோட எல்லைகளும் சங்கமிக்கிற செம்ம லொகேஷனுங்க அது. இங்க இருக்க தேயிலை தொழிற்சாலை ஒரு வாழும் அருங்காட்சியகம் அதாவது லிவிங் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். கிபி 1920களில் தொடக்கத்துல ஜே பி கார்டிங் அப்படின்ற பிரிட்டிஷ் நபரால் இந்த தோட்டம் உருவாக்கப்பட்டு 1935 இந்த தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்குங்க. இங்கு இன்னும் பயன்படுத்தப்படும் தேயிலை, தேயிலை சுருட்டும் எந்திரங்கள் அதாவது டீ ரோலர்ஸ் மற்றும் உலர்த்திகள் டிரையர்ஸ் அனைத்தும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் இருந்து கொண்டு வரப்பட்ட பாரம்பரிய விண்டேஜ் மர எந்திரங்கள் ஆகுங்க. மின்சாரம் இல்லாத காலத்து வடிவமைப்பு என்பதால் இங்கு இன்னுமே பெல்ட் மற்றும் கியர் அதாவது பெல்ட் மற்றும் கியர் சிஸ்டம் மூலமாகவே இது இயங்குதுங்க. இங்கு CTC கிரஷ் டியர் கேர்ள் முறை கிடையாது. பாரம்பரிய ஆர்த்தடெக்ஸ் முறையில இலைகள் மெதுவாக உலர்த்தப்பட்டு தயாரிக்கப்படுவதால் இந்த டீ உலக அளவில் பிரீமியம் தரம் வாய்ந்ததுங்க. கொழுக்கு மலை டீ ஏன் இவ்வளவு சுவையாகவும் மருத்துவ குணமிக்கதாகவும் இருக்குது அப்படின்றத ஒரு பின்னணியில ஒரு தாவரவியல் உண்மை இருக்குங்க. 7,900 அடி உயரத்துல சூரிய ஒளி மிகவும் நேரடியாக அடர்
அடர்த்தியான புற ஊதா கதிர்களுடன், அதாவது யூவி ரேடியேஷன், காற்றில் ஈரப்பதம் குறைவாகவும் இருக்குங்க. இந்த தீவிரமான சூரிய கதிர்கள் இருந்து தன்னை காத்துக்கொள்ள குலுக்கு மலை தேயிலை செடிகள் இயற்கையாகவே தங்களது இலைகளில் ஆன்டி ஆக்சைடுகள் மற்றும் பாலிஃபினால்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் மிக அதிக அளவில் சுரக்குதுங்க. இதனால் தான் இந்த டீயை குடிக்கும் போது உடலுக்கு புத்துணர்ச்சியும் தனித்துவமான நறுமணமும் கிடைக்குது. தற்போது குலுக்கு மலையின் உச்சுக்கு அருகில பாதுகாக்கப்பட்ட தனியார் மற்றும் வனத்துறை சார்ந்த நள்ளிரவு டென்ட் முகாம்கள், அதாவது டென்ட் கேம்பிங் மிகவும் பிரபலமுங்க. உறைபனியோட குளிர்ல மொட்டை மாடி போன்ற மலை விளிம்பில் டென்ட் அமைத்து கேம்ப் ஃபயர் வெளிச்சத்துல நள்ளிரவுல வானத்தை பார்த்தா லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சி அச்சு அசல் அனிமேஷன் படம் போல அத்தனை தெளிவா தெரியுங்க. விடியற்காலையில டென்டை திறந்தோன்ன நேரடியாக மேக கடலுக்குள் கால் வைப்பது போல உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். சோ கொழுக்கு மலை அப்படின்றது ஒரு சாதாரண ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் மட்டும் கிடையாதுங்க. அது கடல் மட்டத்தில இருந்து 7900 அடி உயரத்துல மேகங்களையே நமக்கு கீழே வச்சு இயற்கையோட பிரம்மாண்டத்தை நம்ம கண்முன் பார்த்த ஒரு வாழ்நாள் சாகச அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஒரு வீக்கெண்ட் சிட்டியோட அந்த டென்ஷன், கான்கிரீட் சுவர் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துருங்க. அதிகாலையில அந்த த்ரில்லான 4x4 ஜீப்ல ஆஃப் ரைடு போயிட்டு சூரியன் உதிக்கும் போது கண்முன்னை விருந்து நிக்கிற அந்த மாபெரும் மேக கடலை பார்த்துட்டு 100 வருஷ பழமையான ரண்டன் மிஷின்களால் செஞ்ச பாரம்பரிய கொழுக்குமலை பிளாக் டீய வாசத்தோட டீய குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதை காட்டிலும் ஒரு அமைதியான வீக்கெண்ட் உங்களுக்கு இருக்குமா என்ன? பெஸ்ட் சீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் அட்வென்ச்சர் கேங்கோட ஒரு மாசான ட்ரிப் பிளான் பண்ணுங்க. சோ அங்க குளிர் இருக்கும் அப்படின்றதுனால விண்டேஜ் ஜாக்கெட் இதெல்லாம் மறக்காம எடுத்துட்டு போங்க. சோ இங்க வசூலிக்கிற கட்டணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல ஒரு நபருக்கு 100 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ஒரு ஜீப்பிற்கு ஒருங்கிணைந்த கட்டணமாக 500 முதல் 600 வரை வசூலிக்கிறாங்க. அந்த 100 வருட பழமையான விண்டேஜ் டீ ஃபேக்டரிக்குள்ள போய் கைமுறை டீ தயாரிப்பை பார்க்கவும் டீய டேஸ்ட் பண்ணவும் ஒரு நபருக்கு 120 ரூபாய் வசூலிக்கிறாங்க. சோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா குலுக்கு மலைக்கு போய் பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஊரி சுற்றும் காற்று நிகழ்ச்சியில குலுக்கு மலை அப்படின்ற செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்டான பிளேஸோடு உங்களை சந்திக்கிறோம். சோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் எல்ஷா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷா பிராங்க்லின்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை ஊரே சுற்றும் காற்று கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததா ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு ஈடி திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8.

0: ஜி வி பிரகாஷ் குமாரோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் ஈட்டை திரைப்படத்திற்காக நம்மளுடைய எஃப்எம் 101.8 இதோட குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:30 ஆயிடுச்சு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீச். ஏன் கூட கேட்க போறீங்க, அஜய் எஸ் பிரீதி ஸ்டேடியம் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட். டிரைவிங்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நச்சுன்னு நறுக்குன்னு செம சூப்பரான பாடல். 2000 மற்றும் 2010 வெளியான பாடல் இதை கேட்க போறீங்க. 101.8 பண்பலை வரிசையில நியூஸ் ஆன் ஏர் ஆப் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான பாடல்கள் எடுத்து வச்சிருக்க. முதலாவது ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, வானத்தை போல திரைப்படத்திற்காக. பட் அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். வானத்தை போல திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல பா விஜய் அவர்களோட வரிகளில் கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் அடுத்ததான் வந்துட்டே இருக்கு. பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திற்காக.

டிரைவ் டைம் பீட்ஸ்ல பாடலை கேட்டு முடிச்சோம். பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் அது. பரணியோட மியூசிக்ல பா விஜயோட வரிகள்.

ஸ்டுடியோல 8:51 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீச்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். சர்வம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கராஜோட மியூசிக்ல மதுஸ்ரீ வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு சிங்கக்குட்டி திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8.

0: கேட்ட பாடல் ஒரு டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9 மணி ஆயிடுச்சுக்கணே. கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷல்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

என்ன நேர்களே, பாடல் கேட்டனவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல்ல ரெட்ரோ ராகங்கள் யாரோட பாடல கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, இன்னைக்கு ரோஜா நடித்த திரைப்படத்துல இருந்துதான் ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷலா பாடல்களை கேட்க போறோம். கேட்ட பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: ஸ்டுடியோ டைம் சரியா 9:09 ஆயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கே ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில, அதாவது ஹீரோயின் ஸ்பெஷலா, ரோஜா நடித்த திரைப்படங்கள்ல தான் பாடலை கேட்க போறோம். பெண்ணை பத்தி சின்னதா ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, பெண் என்றால் மென்மை மட்டுமல்ல, மலை போல் நிற்கும் மனமும் உண்டு. கண்ணீரை துடைத்து கொண்டு கனவுகளை தேடும் துணிவும் உண்டு. அவள் ஒரு வீட்டின் விளக்கு, அவள் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. அவள் நினைத்தால் வானமும் எல்லையல்ல, வெற்றியே அவளின் அடுத்தபடி. தடைகள் வந்தாலும் தளராதவள், தோல்வி வந்தாலும் எழுந்து நிற்பவள், உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னால் முடியும் என்று நிரூபிப்பவள். பெண் பிறப்பு பெருமை, பெண் வளர்ப்பு சிறப்பு, பெண் சாதனை நாட்டின் பெருமை. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:10 ஆயிடுச்சு.
0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
5: ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலை, அதுல காந்திஜி ஒரு நாள் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யா பீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது, அதுல காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்தில் போய் சேரல. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில்

ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலை, அதுல காந்திஜி ஒரு நாள் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது, அதுல காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவர்

0: என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் தெரியுமா? வர்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடித்தது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்கிறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுருவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கால் மணி நேரம் முன்னாடியே போயிடுறது வழக்கம். அந்த பழக்கம் தான் என்னை மனுஷனாக்கியிருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், 1 நிமிஷம் கூட பின்தங்கி விடக்கூடாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலேருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மேலே பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் காலம் சம்பந்தமாக யார் கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படி தான் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னாராம். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட்டாகும், இப்போ பழைய சோறு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்களேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணினார், அப்புறம் சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வர்றேன், அதுக்குள்ளே உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னாராம். இவரெல்லாம் எந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது?
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
6: புதிரான கேள்விகள்,
5: எதிரான கருத்துக்கள்,
6: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
5: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
6: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
5: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
6: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
5: புதிரும்
6: கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:15 ஆயிடுச்சு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், அதை தொடர்ந்து வெஜிடபிள் பிரைஸ் லிஸ்ட் கேட்க போறோம். சோ இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷல் யார பத்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமாங்க, இன்னைக்கு ரோஜா நடிச்ச திரைப்படத்துல இருந்து பல பாடல்களை நம்ம கேட்க போறோம். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ராசையா திரைப்படத்திற்காக.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 9:21 ஆயிட்டு இருக்க நேரத்துல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷலா ரோஜா நடித்த திரைப்படத்துல இருந்தது. ஆமாங்க, ரோஜா நடித்த திரைப்படமான ராசையா திரைப்படத்துல இருந்து அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி வாய்ஸ்ல, இளையராஜாவோட மியூசிக்ல. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திற்காக.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி,

ரெட்டரோகங்கள் நிகழ்ச்சியில ஏழையின் சிரிப்பில் அப்படின்ற திரைப்படத்திற்காக 9:26 ஆயிட்டு நேரத்துல பாடலை கேட்டு முடிச்சோம். உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸ்ல, தேவாவோட மியூசிக்ல, மற்றும் கே சுபாஷ் அவர்களோட வரிகள்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 9:27 ஆயிடுச்சு.

எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்களின் நினைவுக்காக நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறும்.

ரெட்டரகங்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை நிலவரம் கிலோவுக்கு கத்திரி 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும், அவரை 68 ரூபாய்க்கும், புடலங்காய் 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 32 ரூபாய்க்கும், பாகற்காய் 45 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 22 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 முதல் 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 35 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

உருளைக்கிழங்கு 40 முதல் 55 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 190 முதல் 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இஞ்சி 100 முதல் 160 ரூபாய்க்கும், கரி பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 100 முதல் 120 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குழை மிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை 60 ரூபாய்க்கும், வாழைத்தொண்டு 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 190 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

இதுவரை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரை கேட்டீர்கள். அடுத்ததாக பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம் கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் வகைகளான பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 60 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 230 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நிறைவு பெறுகிறது. ஸ்டுடியோல டைம் சரியா 9:34 ஆயிட்டு. நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷல். அதாவது இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல்ல ரோஜா நடித்த திரைப்படத்துல இருந்துதான் பாடல்களை அடுத்து அடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, சந்தித்த வேலை திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில சந்தித்தேவேளை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட மியூசிக்ல கேட்டுட்டு இருக்கோம் ரோஜா நடிச்ச திரைப்படத்துல இருந்து பாடல்கள். ஹீரோயின் ஸ்பெஷலா நம்மளுடைய ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில ஸ்டுடியோல டைம் சரியா 9:39 ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் உழைப்பாளி திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கு.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் உழைப்பாளி திரைப்படத்திற்காக இளையராஜோட மியூசிக்ல வாலியோட வரிகளில் கேட்டு முடிச்சோம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்ரோ ரகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷலா ரோஜா நடித்த திரைப்படத்துல இருந்துதான் பாடலை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:45 ஆயிச்சுனீர்களே. நீங்களும் கேட்கலாம் 101.8 பண்பலை வரிசைய நியூஸ் ஆன் ஏர் ஆப் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு செம்பருத்தி திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: கீடபாடல் சூரியன் படத்திற்காக கேடு முடிச்ச ஸ்டுடியோல டைம் சரியா 9:56 ஆயிற்றுக்கு.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா ரோஜா நடிச்ச திரைப்படத்துல இருந்துதான் பாடலை கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பெண் பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன கவிதை கூட. பெண் அப்படின்னா யார் அப்படின்னா, அம்மாவாக அன்பை தருபவள், மகளாக வீட்டை மகிழ்ச்சியாக்குபவள், சகோதரியாக தோள் கொடுப்பவள், தோழியாக வாழ்க்கையை அழகாக்குபவள். ஆனால் பெண் என்பவள் இத்தனை உறவுகளுக்குள் மட்டும் அடங்கிவிடுபவள் அல்ல. அவளுக்கென்று ஒரு கனவு உண்டு, அவளுக்கென்று ஒரு பயணம் உண்டு, அவளுக்கென்று ஒரு வெற்றி உண்டு. சில நேரங்களில் அவள் சிரிப்புக்கு பின்னால் 1000 கவலைகள் இருக்கும். அவள் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது கூட அவளுக்குள் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கண்ணீர் வந்தாலும் துடித்து கொண்டு, தடைகள் வந்தாலும் தாண்டி கொண்டு, தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து என்னால் முடியும் என்று முன்னே நிற்பவள் பெண். அவளது கனவுகளை யாரும் சிறியதாக நினைக்க வேண்டாம். ஒரு சிறிய வீட்டில் இருந்து பெரிய கனவு காணும் பெண்ணாக இருக்கலாம், ஒரு மாணவியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். அவள் எந்த துறையிலும் இருந்தாலும் அவளுடைய உழைப்பும் முயற்சியும் அவளுக்கான அடையாளத்தை உருவாக்கும். பெண்ணை பாதுகாப்பது மட்டும் போதாது, அவளுடைய கனவுகளையும் பாதுகாக்க வேண்டும். அவள் பேசும்போது கேட்க வேண்டும். அவள் முயற்சி செய்யும் பொழுது ஊக்கப்படுத்த வேண்டும். அவள் விழும்போது கை கொடுக்க வேண்டும். அவள் வெற்றி பெறும் பொழுது மனதார கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு சமூகம் முன்னேறும், ஒரு சமூகம் முன்னேறினால் ஒரு நாடே முன்னேறும். பெண் என்பவள் பலவீனம் அல்ல, அவள் ஒரு சக்தி. பெண் என்பவள் சுமை அல்ல, அவள் ஒரு சாதனை. பெண்ணின் கனவு அவளுடைய உரிமை. அந்த கனவை நனவாக்குவது அவளுடைய துணிவு.

10:04 சூப்பரா ஒரு பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அதாவது காதல் கவிதை அப்படின்ற படத்துக்காக புஷ்பவனம் குப்புசாமி சௌமியா பாடினது அந்த பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, அகத்தியனுடைய வரிகள் அவை.

0: நெஞ்சினிலே படம் அது. விஜய் ஸ்வர்ணலதா பாடியது அந்த பாடல்.
1: ஓட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: தேவாவின் இசையில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாசமுள்ள பாண்டியரே படத்தில் இடம்பெற்றது. சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். 10:15:49 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் உங்கள் உரியம் 101.8.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9444634352.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா பாடியது. அந்த பாடல் தேவாவின் இசையில். கஸ்தூரி ராஜா எழுதிய பாடல் அது. என்னாசை ராசாவே பட பாடல்.
1: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

வீரம் விளைஞ்சி மண்ணு படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியது அந்த பாடல். கஸ்தூரி ராஜாவின் இசையில், தேவாவினுடைய இசையில் கஸ்தூரி ராஜா எழுதிய பாடல் அது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேரம் 10:30. அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்று லவுடேல் நீல்கிரீஸ் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி, ஆசிரியரின் சிறப்பு, இயற்கையின் அழகு, பெண்களின் முன்னேற்றம் மற்றும் பெற்றோர்களின் அன்பு என நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை மாற்றும், ஒரு நல்ல சிந்தனை ஒரு தலைமுறையையே மாற்றும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான கருத்துடன் தொடங்குகிறோம்.
3: ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இன்று ஆசிரியர்களின் பெருமையையும் கல்வியின் மகத்துவத்தையும் கொண்டாடும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் நேயர்களே, ஆசிரியர்களை போற்றும் இந்த இனிய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். முதலில் இந்தியாவின் சிறந்த கல்வியாளரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சாதனை பற்றி கேட்கலாம். வணக்கம். இன்று நாம் சிறப்பாக நினைவு கூறும் ஒருவர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், சிறந்த தத்துவ ஞானி மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் 1888 செப்டம்பர் 5 திருத்தணியில் பிறந்தார். சிறிய வயதிலிருந்தே கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தனது வாழ்வாள் முழுவதும் கல்விக்கும் ஆசிரியர் பணிக்கும் மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்தார். அவர் சிறந்த ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினார். தனது அறிவாலும் சிந்தனையாலும் உலகம் முழுவதும் புகழ் பெற்றார். பின்னர் 1962 முதல் 1967 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5 கொண்டாட வேண்டும் என்று அவருடைய மாணவர்கள் கேட்டபோது, தனது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று, ஆசிரியர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த அடிப்படையில்தான் இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டு செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் என்பவர் பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல, நம்முடைய திறமைகளை அடையாளம் கண்டு நம்மை நல்ல மனிதர்களாக உருவாக்குபவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த செய்தியை வழங்குகிறது. கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. அவரது பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை உருவாக்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம்.
2: ஆசிரியர்களின் பங்களிப்பை நாம் என்றும் மறக்க கூடாது. ஆசிரியர் தினத்தை பற்றி பேசும்போது கல்வியும் ஆசிரியர் பணியும் தனது வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக கொண்ட டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஒரு சிறந்த ஆசிரியராக தொடங்கி ஒரு சிறந்த தத்துவ ஞானியாகவும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தவர் அவர். கல்வி என்பது அறிவு பெறுவது மட்டுமல்ல, நல்ல மனிதனாக உருவாக்குவதும் ஆகும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை காண்போம்.
4: வணக்கம். இன்று நான் இந்தியாவின் சிறந்த கல்வியாளரும் தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய வரலாற்றில் மிக சிறந்த ஆசிரியர், தத்துவ ஞானி மற்றும் அரசியல்வாதியாக போற்றப்படுகிறார். அவர் செப்டம்பர் 5, 1888 அன்று தமிழ்நாட்டின் திருத்தணியில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் சர்வப்பள்ளி வீரசாமி, தாயின் பெயர் சீத்தம்மா. சிறு வயதிலிருந்தே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். பல சிரமங்களுக்கு மத்தியிலும் தனது கல்வியை தொடர்ந்து தத்துவ பாடத்தில் சிறந்து விளங்கினார். பின்னர் ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். தனது ஆழ்ந்த அறிவாலும் எளிமையான கற்பித்தல் முறையாலும் மாணவர்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றார். அவர் சென்னை பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம் மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகம் போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் பேராசிரியராக பணியாற்றினார். இந்திய தத்துவம் மற்றும் பண்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்து சென்றதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக மட்டுமல்லாமல் இந்தியாவின் முக்கியமான தலைவராகவும் பணியாற்றினார். அவர் இந்தியாவின் முதல் துணை குடியரசு தலைவராக 1952 முதல் 1962 வரை பதவி வகித்தார். பின்னர் 1962 முதல் 1967 வரை இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக உயர்ந்த பொறுப்பை ஏற்றார். அவருடைய சிறந்த சேவைகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் அவருக்கு 1954 பாரத ரத்னா என்ற இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதை வழங்கியது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆசிரியர் தொழிலின் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் இருந்தது. அவரது மாணவர்கள் ஒருமுறை அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட விரும்பினர். அப்போது அவர், என் பிறந்த நாளை தனியாக கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5 இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, உழைப்பு மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்பை நினைவு கூறும் சிறப்பான நாளாகும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வியை வெறும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான கருவியாக கருதவில்லை. கல்வி என்பது மனிதனின் அறிவை வளர்ப்பதோடு நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்க வேண்டும் என்று நம்பினார். அன்பு நண்பர்களே, இன்று நாம் கல்வி கற்று நல்ல நிலையை அடைய விரும்புகிறோம். அந்த பயணத்தில் நம்மை வழி நடத்துபவர்கள் ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்களை மதிப்பதும் அவர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை பின்பற்றுவதும் ஒவ்வொரு மாணவரின் கடமையாகும். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. அறிவுடன் எளிமையும், உயர்ந்த பதவியுடன் பணிவும், வெற்றியுடன் மனித நேயமும் இருக்க வேண்டும் என்பதே அவரது வாழ்க்கையின் முக்கிய செய்தியாகும். இறுதியாக, ஒரு சிறந்த ஆசிரியராகவும் தத்துவ ஞானியாகவும் இந்தியாவின் குடியரசு தலைவராகவும் நாட்டிற்கு பெருமை சேர்த்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் அனைவரும் நினைவு கூர்ந்து அவருடைய உயர்ந்த பண்புகளை நமது வாழ்க்கையின் பின்பற்றுவோம். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் வாழ்க்கையில் அறிவின் ஒளியை ஏற்றுபவர். நன்றி, வணக்கம்.
5: மிகவும் சிறப்பான பதிவு. அவரது வாழ்க்கை நமக்கு கல்வி, எளிமை, பணிவு, உழைப்பு ஆகியவற்றின் மதிப்பை உணர்த்துகிறது.
3: ஆசிரியர்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கும் வகையில் தி நீல் கிரீஸ் பப்ளிக் ஸ்கூல் லவுடேல் மாணவர்கள் வழங்கும் ஆசிரியர்களை போற்றும் சிறப்பு பாடல் இடம்பெறுகிறது.

0: ராதாகிருஷ்ணன் பொன்மொழிகள். நல்ல பழக்கங்களையும் நாகரிகமான நடத்தையையும் கொண்டுள்ள பண்புள்ள மக்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு. வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம்.
1: ஆசிரியர்கள் நாட்டின் சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும்.
0: கலாச்சாரங்களுக்கிடையில் பாலம் கட்டி இணைப்பவை புத்தகங்கள்.
1: அறியாமையை போக்கி அறிவையும் தெளிவையும் பெறுவதே ஞானம்.
0: நம்மை நாமே சிந்திக்க உதவுபவர்களே உண்மையான ஆசிரியர்கள். நமக்கு தெரியும் என்று நினைக்கும் போது கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடுகிறோம். கல்வியின் இறுதி இலக்கு வரலாற்று சூழல்கள் மற்றும் இயற்கையின் துன்பங்களுக்கு எதிராக போராடக்கூடிய சுதந்திரமான படைப்பாளியாக மனிதன் வாழ வேண்டும் என்பதே. ஒரு ஆசிரியரால் எல்லோர் போலவும் இருக்க முடியும், ஆனால் எல்லோராலும் ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது. நன்றி.
2: ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்த்தும் ஒரு அழகான கவிதையை கூற வருகிறார் அக்ஷிதா.
3: அறிவெனும் விளக்கை ஏற்றி அறியாமை இருளை அகற்றி வாழ்க்கை பாதையை காட்டி வழிகாட்டும் தெய்வம் ஆசிரியர். தவறுகளில் திருத்தம் சொல்லி தடைகளை தூண்ட துணை நின்று வெற்றியின் பாதை காட்டிடும் வாழ்க்கையின் சிற்பி ஆசிரியர். கனவுகளுக்கு சிறகு தந்து திறமைகளுக்கு உயிர் தந்து நாளைய தலைமுறையை உருவாக்கும் நம்பிக்கையின் விதை ஆசிரியர். எங்கள் வெற்றியின் பின்னால் என்றும் நிற்கும் நிழல் நீங்கள். எங்கள் வாழ்வின் உயர்வுக்கெல்லாம் என்றும் காரணம் நீங்கள். ஆசிரியர்களுக்கு எங்கள் அன்பும் மரியாதையும் என்றும் உண்டு.
4: இப்போது நம் நிகழ்ச்சியின் அடுத்த முக்கியமான பகுதிக்கு செல்வோம். பெண் என்பவள் பலவீனம் அல்ல. அவளுக்கு இருக்கும் சக்தியை உணர்த்த வேண்டியது சமுதாயத்தின் பொறுப்பு. கல்வி, விளையாட்டு, அறிவியல், மருத்துவம், நிர்வாகம் என இன்று பெண்கள் அனைத்து துறைகளையும் சாதித்து வருகின்றன. ஆனால் இன்னும் சில இடங்களில் பெண்களை பல்வேறு சமூக தடையும் சவால்களையும் எதிர்கொள்கிறார்கள். அந்த போராட்டத்தையும் பெண்களின் தன்னம்பிக்கையும் சமத்துவத்தின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு சிறப்பான மூன்று கதாபாத்திரங்களை கொண்ட குறுநாடகம் இப்போது உங்களுக்காக. பாத்திரங்கள்: மீனா, கனவுகளுடன் இருக்கும் மாணவி. அம்மா, சமுதாயத்தின் பயத்தால் மகளை தடுக்க நினைப்பவர். ஆசிரியர், தன்னம்பிக்கையை ஊட்டுபவர். காட்சி ஒன்று, வீட்டில்.
5: மீனா, நீ ஏன் இவ்வளவு நேரம் படிக்கிறாய்? பொண்ணுக்கு இவ்வளவு படிப்பு எதற்கு? நாளைக்கு திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை பார்த்தால் போதும்.
4: அம்மா, நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். எனக்கென ஒரு கனவு இருக்கிறது.
5: நம் சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக கனவு காணக்கூடாது. பொன்னாக பிறந்தவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள்.
4: அம்மா, பெண்ணாக பிறந்தது என் தவறா? எனக்கும் கனவு காணவும் கல்வி கற்கவும் சாதிக்கவும்

0: கனவு கொண்ட மனிதர்.
1: மேடம், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். என் கனவை விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன். காட்சி மூன்று. சில ஆண்டுகளுக்கு பிறகு.
2: மீனா, இன்று உன்னை பார்க்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சமுதாயத்தின் வார்த்தைகளை கேட்டு உன்னை தடுக்க நினைத்தேன். ஆனால் இன்று நீ உன் கனவை அடைந்து விட்டாய்.
1: அம்மா, நீங்கள் என்னை நம்பியதுதான் எனக்கு மிகப்பெரிய பலன்.
0: இதுதான் மாற்றம். ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவள் தனது வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையையே மாற்ற முடியும்.
1: பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாதீர்கள்.
2: அவளை வளர விடுங்கள்.
0: அவளுடைய கனவுகளுக்கு மதிப்பளியுங்கள்.
1: பெண் பலவீனமானவள் அல்ல.
0: அவளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் மட்டுமே அவள் பின்னால் நிற்கிறாள்.
1: வாய்ப்பு கொடுங்கள், அவள் உலகையே மாற்றுவாள்.
2: நன்றி.
1: நம் வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்களான பெற்றோர்களை பற்றி சில இனிய கருத்துக்களை கேட்போம். நாம் வெற்றி பெறும் போது நம்மை விட அதிகமாக மகிழ்பவர்கள் அவர்கள். நம் தோல்வியடையும் போது உன்னால் முடியும் என்று நம்பிக்கை தருபவர்கள் அவர்கள்தான். பெற்றோர்களின் அன்புக்கு விலையில்லை, அவர்களின் தியாகத்திற்கு அளவே இல்லை. உலகம் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடா இருக்கரங்கள் நம் பெற்றோர்கள். இப்போது பெற்றோரின் அன்பையும் தியாகத்தையும் எடுத்துரைக்கும் சிறப்பான உரையை கேட்போம்.
3: இன்று நான் பேசப்போகும் தலைப்பு பெற்றோர்களின் அன்பு தியாகம். இந்த உலகில் நாம் முதலில் பார்க்கும் முகம் நம் பெற்றோர்களுடையது. நாம் முதலில் கேட்கும் குரல் அவர்களுடையது. நாம் முதலில் கற்றுக்கொள்ளும் வார்த்தை யுகமும் பழக்கங்களும் பண்புகளும் அவர்களிடமிருந்தே வருகின்றன. தாயற்று சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற பழமொழி பெற்றோரின் உயர்ந்த இடத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாய் தனது குழந்தையை பற்றி கனவு காண தொடங்கிறார். குழந்தை பிறந்த பிறகு தூக்கமின்றி பல இரவுகளை கடந்து குழந்தையின் தேவைகளை கவனித்து வளர்க்கிறார். குழந்தையின் ஒரு சிறிய சிரிப்புக்காகவும் தாய் தனது பல கவலைகளை மறந்து மகிழ்கிறார். அதேபோல் தந்தையும் தனது குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கிறார். குழந்தைகளின் கல்வி, உடல்நலம், எதிர்காலம் என அனைத்திற்காகவும் பாடுபடுகிறார். தன்னுடைய ஆசைகளை தள்ளி வைத்து குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார். பெற்றோரின் அன்பிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாம் வெற்றி பெற்றால் அவர்கள் மகிழ்கிறார்கள். நாம் தோல்வியடைந்தால் நம்மை விட்டுவிடாமல் மீண்டும் முயற்சி செய்ய ஊக்கமளிக்கிறார்கள். உலகமே நம்மை எதிர்த்தாலும் நமக்காக நிற்கும் முதல் மனிதர்கள் நம் பெற்றோர்கள் தான். அன்பு நண்பர்களே, இன்று நாம் நவீன உலகில் வாழ்கிறோம். கைபேசி, இணையம், சமூக வலைத்தளங்கள் என்று நம்முடைய நேரத்தை பல விஷயங்கள் எடுத்துக் கொள்கின்றன. சில நேரங்களில் நம்முடன் பேச விரும்பும் பெற்றோர்களும் கூட நேரம் கொடுக்காமல் இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக விலையிறந்த பொருள் அல்ல. அவர்களிடம் அன்பாக பேசுவது, அவர்களை மதிப்பது, அவர்கள் செல்லும் நல்லறிவுகளை கேட்பது, நன்றாக படிப்பது மற்றும் நல்ல மனிதர்களாக வளர்வதே அவர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக சிறந்த பரிசு. பெற்றோர்கள் நம்முடைய முதல் ஆசிரியர்கள். பள்ளி ஆசிரியர்கள் அறிவை கற்றுத் தருகிறார்கள். பெற்றோர்கள் வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு முதலில் கற்றுக் கொடுப்பவர்களே அவர்கள். நாம் சிறிய வயதில் நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழுந்து விடாமல் நம்மை தாங்கிய கைகள் பெற்றோர்களுடைய கைகளாகும். இன்று நம்முடைய காலில் நிற்கும் போது அந்த கைகள் நமக்கு பின்னால் இருக்கின்றன. பெற்றோரின் ஆசிர்வாதம் இருக்கும் இடத்தில் வாழ்க்கையின் பாதை எளிதாகும். எனவே பெற்றோர்கள் நம்முடன் இருக்கும் காலத்திலேயே அவர்களின் அன்பையும் அருமையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை மதிக்கவும் வேண்டும். அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்களை மறக்காமல் இருக்கும். இறுதியாக நான் கூற விரும்புவது, உலகில் நம்மை வெற்றி பெற செய்ய பலர் விரும்பினாலும், ஆனால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களே பெற்றோர்கள் ஆவர். எனவே அவர்களை அன்புடன் மிகுந்த அவர்களுக்கு பெருமை சேர்க்க குழந்தைகளாக நாம் அனைவரும் வளர்வோம். என் பெற்றோர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நண்பர்களே, இப்பொழுது நம் சிந்தனையை வகுப்பறையில் இருந்து இயற்கையின் அழகை நோக்கி திருப்புவோம். பசுமையான மரங்கள், நீலவானம், மழை துளிகள், மலர்கள், பறவைகள், இவை அனைத்தும் இயற்கை நமக்கு தரும் அழகான பரிசுகள். ஆனால் இயற்கையை ரசிப்பது மட்டும் போதுமா? இயற்கை நமக்கு உயிர் கொடுக்கின்றன, அதை காப்பது நமது கடமை. இந்த அழகான கருத்தை கவிதை வடிவில் காண்போம்.
4: இயற்கை அன்னை, பசுமை பொருத்தி.

0: பூமியம்மா பார்க்கும் இடமெல்லாம் அழகம்மா. மலைகள் நின்று காவல் காக்க, மரங்கள் நிழலை தந்து நிற்கும். காலை சூரியன் கண் விழிக்க கதிர்கள் பூமியை தழுவிடுமே. குயில்கள் வந்து பாடிடுமே, குருவிகள் கூட்டாய் ஆடிடுமே. தென்றல் வந்து மெதுவாய் வீசும், தேனாய் இனிக்கும் காற்று மலர்கள் எல்லாம் மனம் பரப்பும். மனதை மயக்கும் தோட்டம், மேகங்கள் வானில் கூடி வந்து மலைத்துளி முத்தாய் சிந்திடுமே. வறண்ட மண்ணும் உயிர் பெற்று வண்ண மலர்களாய் மலர்ந்திடுமே. ஆறுகள் ஓடி கடலை தேடும், அதன் ஓசை இசையாய் கேட்கும். அருவிகள் மலையில் குதித்தாடும், அழகை கண்டு மனம் மகிழும். மரம் நமக்கு நிழலை தரும், மூச்சுக்கு தேவையான காற்றை தரும். மலர் நமக்கு மனத்தை தரும், மண் நமக்கு உணவை தரும். இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இதை நாம் என்றும் மறக்க கூடாது. மரங்களை வெட்டி காடுகளை அழித்து மண்ணை நாமே மாசாக்க கூடாது. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை வளர்த்திடலாம், ஒரு மரத்தை காத்தால் ஒரு தலைமுறையை காத்திடலாம். நதிகளை தூய்மையாக வைத்திடுவோம், நெகிழி பொருளை தவிர்த்திடுவோம். மரங்களை அதிகம் நட்டிடுவோம், மண்ணின் வளத்தை காத்திடுவோம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த பூமியில் உரிமை உண்டு, அவற்றின் வாழ்வை காப்பது நம் மனிதநேய கடமையாகும். பூமி நமக்கு சொந்தமல்ல, நாம் பூமிக்கு சொந்தமானவர்கள். இயற்கை அன்னையை நேசிப்போம், அவளின் அழகை காப்போம். பசுமையான பூமியை உருவாக்கி வருங்கால தலைமுறைக்கு வழங்குவோம். இயற்கையை காப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பூமியை நேசிப்போம், புதிய உலகை படைப்போம்.
1: வாவ், அழகான கவிதை. மரம் ஒன்றை நட்டால் ஒரு தலைமுறைக்கு நிழல் கொடுக்கும். இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், நம் பூமியை காப்போம். ஆசிரியர் தினம். நம் வாழ்க்கையில் பெற்றோருக்கு அடுத்தபடியாக நம்மை வழிநடத்துபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் பாடங்கள் மற்றும் கற்றுத்தருவதில்லை, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். ஆசிரியர் என்பவர் அறிவை மட்டும் வழங்குபவர் அல்ல, ஒரு மாணவனின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர். ஆசிரியரின் அர்ப்பணியும் அன்பையும் போற்றும் வகையில் ஆசிரியர் தினம் பற்றிய சிறப்பான உரையை இப்பொழுது கேட்போம்.
2: இன்று ஆசிரியர் தினம் என்னும் தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவை விதைத்து எதிர்காலத்தை அறுவடை செய்பவர் ஆசிரியர் என்று அழகான வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஆசிரியரின் பங்கு மிகவும் உயர்ந்தது. நமக்குள் இருக்கும் திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற வழிகாட்டுபவர் ஆசிரியர். நாம் பிறந்தவுடன் முதலில் நமக்கு கற்றுத்தருபவர்கள் நம் பெற்றோர்கள். அதன் பிறகு நம் வாழ்க்கையை மிக முக்கியமான இடத்தை பெறுபவர்கள் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை அளிக்கிறார்கள். ஆசிரியர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். அதனால் தான் நமது பாரம்பரியத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற ஆசிரியர்களுக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த கல்வியாளரும் தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளாகவும் அவருடைய மாணவர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாட விரும்பிய போது, என் பிறந்த நாளை தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதை விட அந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார். அன்றிலிருந்து செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் நாளாக கொண்டாடப்படுகிறது.
3: பூங்காவனம் நிகழ்ச்சியில் இதுவரை உதகை லவ்டேல் நில்கிரி பப்ளிக் ஸ்கூல் மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி பி தேவிகா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின்
உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த

0: மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய இரண்டு நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000 அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000 மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அடகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சிக் கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் பெண்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இது. பொதுவாகவே பெண்களுக்கு கல்வி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னா, அதே மாதிரி அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வீட்டு மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய நாட்டிற்கு என அனைத்திற்குமே பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதனை முதன்மைப்படுத்திதான் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியை கேட்கும் முன்பாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி பேச உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9001-08, வெளியூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9342-9001-08, புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தால் 8300-1901-08 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் அழைக்கலாம். உங்களது விருப்ப பாடல்களுடன் சில டிப்ஸை கூட நீங்கள் சொல்லி என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் OTFM 101.8. இப்போ சூப்பராக ஒரு பாடலை கேட்க போகிறீங்க, தொடர்ந்து பேச போகிறீங்க, இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8 நிகழ்ச்சி சிநேகிதி. La la la la la la la.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: பன்னிரண்டு மணி 12:35 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது ஸ்நேகிதி. இப்போ நம்மளோட பேச ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வருக, வணக்கம். ஹலோ.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க
2: மேடம். என் பேர் ரஜியாங்க மேடம். HMT பகுதியில இருந்து பேசுறாங்க மேடம்.
1: சூப்பருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
2: மேடம்? நாங்க குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மேடம்.
1: சூப்பருங்க. வந்து சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க
2: மேடம். நான் வேலை செய்யற இடத்துல இருந்து என்னோட அனுபவத்துல ஒரு டிப்ஸ் சொல்றேங்க மேடம். அதாவது என்னுடைய வேண்டுகோள்
1: சொல்லுங்க சொல்லுங்க
2: என்னன்னா மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்க காலையில இருந்து ஸ்கூல்லதான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்களுக்கு அன்றாட நிகழ்வுகளை பேரண்ட்ஸ் வந்து கேட்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் மேடம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது.
1: சரிங்க.
2: குழந்தைங்களிடத்த டெய்லி வந்து டெய்லி நடக்கிற நிகழ்ச்சிகளை கேட்கும் போது அவங்க சின்ன பிரச்சனை ஏற்படும் போது கூட அவங்க வந்து அப்பவே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனைகள் டெய்லி சொன்னாக்கா குழந்தைங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்க முடியும் மேடம்.
1: ஆமா, டெய்லி பேசுறதுனால மட்டும்தான் அதை தீர்த்து வைக்க முடியும். அப்பதான் அவங்க வந்து என்ன நடந்தது,
2: ஒரு ஃப்ரெண்ட்லியா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஸ்கூல் போனிய, இன்னைக்கு என்ன பாடிட்டாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு அப்படின்னு குழந்தைங்கிட்ட டெய்லி ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது குழந்தைங்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கூட குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேடம்.
1: சொல்லுங்க, ஏதாச்சும் பாடல் வேணுமா? எங்க கூட டெய்லி இதே நிகழ்ச்சியில 12:10 to 12:40 வரைக்கும் உங்களால் முடிஞ்சா நீங்க ஃபோன் பண்ணி டைம் கிடைக்கும் போது எங்க கூட பேசலாம்.
2: ஓகே மேடம்.
1: தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ. நேர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இதையும் நீங்க கேட்டு பயன்பெறணும். அதோட அவங்க கேட்ட பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க UTFM 101.8.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நம்மளோட ஒரு நேயர் இருக்காங்க, ஒரு ஸ்நேகிதி அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ
2: மேடம்,
1: கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்க மேடம்.
1: சூப்பர், சொல்லுங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் பரிமலா தேவி, நேருக்குள்ள பேசுறேன்.
1: சூப்பருங்க, சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு
2: மேடம்? சேமிப்பு பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாருமா இருந்தாலும் ஒரு சேமிப்புங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் வாழ்க்கை லைஃப்ல.
1: அப்ப
2: என்ன பண்ணுவோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்ப நிறைய ஸ்கீம் இருக்குங்க மேடம்.
1: சரிங்க.
2: நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறது, எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கு, ஆர்டின்னு இருக்கு, ரெக்கரிங் டெபாசிட்ன்றது ஒண்ணு இருக்குங்க மேடம். அது மாதம் ஒரு 100 ரூபாய் போட்டா போதும், 5 வருஷத்துக்கு போட்டோம்னா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அதுல இன்ட்ரெஸ்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேடம். அதனால ஒரு 100 ரூபாய் தான் போடலாம், தாராளமா போடலாம். வீட்டுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு சேவிங்ஸ் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். அதே மாதிரி செல்வ மகள் திட்டம்னு ஒண்ணு இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல, அது குழந்தைங்களுக்கு இப்போ 10 வயசுக்குள்ள போட்டோம்னா அதுங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்கு செலவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 21 வயசு ஆனவங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட எடுத்துக்கலாம், ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டானா போதும் மாதம் மாதம்.
1: சரிங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா இல்ல எங்கனாச்சும் வேலை பண்றீங்களா
2: மேடம்? நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வேற வந்து வீட்டுல தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன்.
1: அதனால நீங்க ஒரு
2: ஆதார் கார்டு கொடுத்து ஒரு நம்மளுடைய போட்டோ கொடுத்தா போதும், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பயப்படுறாங்க, என்ன வர்க்குமோ ஏதோ செய்வாங்களோ அப்படின்னு, அதெல்லாம் இல்ல. போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா போதும்,
1: உடனே அவங்களுக்கான சேவிங்க தொடங்கிடலாம். சூப்பருங்க,
2: ரொம்ப அருமையான,
1: ஆமாம், அருமையான ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லா யூஸாக இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் எனக்கு
2: மேடம்? அழகன் படத்துல இருந்து ஜாதி மல்லி போட்டு படம் பாட.
1: கட்டாயமா உங்களுக்காக நம்ம அந்த பாடத்தை தரோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி.
1: தேங்க்யூங்க. தேங்க்யூ.

நம்முடைய நிலைய நிகழ்ச்சிகளுக்கு நேயர்கள் பங்கு பெற்று பேச உள்ளூர் நேயர்களுக்கு 9344901018 என்ற எண்ணும், வெளியூர் நேயர்களுக்கு 9342901018 என்ற எண்ணும், புதிய நேயர்களுக்கு 8300109018 என்ற எண்ணும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நேயர்கள், நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பேச இந்த எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். இனி இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல் ஒன்று. அதற்கு முன்னதாக ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம எப்பவுமே அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்கள். அப்போ நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம பிறரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்கு. இப்போ நம்மளுடைய முகம் பளபளப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் சந்தனம், அந்த சந்தனத்தை நல்லா உரசி நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சுக்கணும். டெய்லி இரவு இந்த சந்தனத்தையும் கரிஞ்சீரக பொடியவும் கலந்து, இதை முடிஞ்சா இந்த ரோஜா பூக்குள்ள பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம், வழியில் எல்லாமே இது வளர்ந்து கிடக்கும். இந்த ரோஜா பூவினுடைய சாறு இதை மூணையுமே கலந்து நம்ம முகத்தில் பூசிட்டு இருந்தா, இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் பூசி அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் எல்லாமே நீங்கி பளிச்சிடும் அப்படின்றது நிஜமாலுமே உண்மை. செஞ்சு பாருங்க. இந்த டிப்ஸோட ஒரு அழகான பாடல் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

வருஷமெல்லாம் வசந்தம் படத்துலேருந்து அந்த பாடலை சூப்பராகவே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ரெண்டு நேயர்கள் பேசினாங்க. அந்த ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான அவேர்னஸ் அப்படின்றத கொடுத்தாங்க. ஸோ இன்றைய நேயர்கள் ஸ்நேகிதியே ஓடிஎஃப்எம்னுடைய ஸ்நேகிதியே யாருன்னு பார்த்தா ரசியா பரிமளா ரெண்டு பேர்த்தையுமே சொல்லலாம். ஏன்னா பொதுமக்களுக்கான சூப்பரான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் இதை சம்மதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சூப்பரான கைத்தட்டல். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: என்
1: மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின் படி நமது மூவண்ணக் கொடி பிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
0: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
0: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல அவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
1: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்

0: 4 சிதம்பர் கோ.
1: செப்டம்பர் மாதம் 4 தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
2: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷியாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித்தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50.

0: உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நிலவி வரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் ஒரு நாடு உற்பத்தி துறையிலும் ஏற்றுமதியிலும் தன்னிறைவு பெற்ற வல்லரசாக திகழ வேண்டுமானால் அதற்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பும் அதிவேக போக்குவரத்து நெட்வொர்க்குகளும் மிக அத்தியாவசியமாகும். விக்சித் பாரதம் 2047 என்னும் வளர்ந்த இந்தியாவை நோக்கி நாம் பயணிக்கும் வேளையில் இந்தியாவை உலகளாவிய முதன்மை உற்பத்தி மையமாக மாற்றுவது காலத்தின் கட்டாயம். இந்த மாபெரும் லட்சியத்தை நனவாக்கும் நோக்கில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு மற்றும் நடைமுறைப்படுத்துதல் அறக்கட்டளை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு தேசிய பெருந்திட்டம்தான் தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு இயக்கம், அதாவது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நாடென்பு நாடா வளத்தன நாடல்ல நாடு வளந்தரு நாடு. முயற்சி செய்து தேடாமலேயே அனைத்து வளங்களையும் இயல்பாக தருவதே சிறந்த நாடு. அந்த வகையில் தொழில் முதலீட்டாளர்கள் தேடி வந்து முதலீடு செய்யும் வகையில் தயார் நிலையில் அனைத்து உள்கட்டமைப்புகளும் கொண்ட அதிநவீன தொழில் நகரங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு இயக்கம் என்பது சாலைகளையும் தண்டவாளங்களையும் மட்டும் போடும் திட்டமல்ல, இது இந்தியாவின் முன்னணி போக்குவரத்து வழித்தடங்களை ஒட்டி அதிநவீன பசுமை தொழில் நகரங்களை உருவாக்கும் மாபெரும் உத்தி. முதலீட்டாளர்கள் நிலத்தை பெற்றவுடன் உடனடியாக தொழிற்சாலைகளை தொடங்கும் வகையில் தடையற்ற மின்சாரம், நீர், டிஜிட்டல் இணைப்பு மற்றும் கழிவு மேலாண்மை வசதிகளுடன் கூடிய நிலப்பரப்புகளை வழங்குதல், பொது மற்றும் தனியார் துறை கூட்டு பங்களிப்பின் மூலம் உள்நாட்டு உற்பத்தி சங்கிலியை பலப்படுத்தி பெருமளவிலான அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்தல், ரயில்வே, தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை ஒரே நேர்கோட்டில் இணைத்து சரக்கு நகர்வை அதிவேகப்படுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய லட்சியங்களாகும். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 11 பிரதான தொழில் வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு 32 திட்ட முனையங்கள் 4 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் முதல் மற்றும் பிரம்மாண்டமான தொழில் வழித்தடமான டெல்லி மும்பை தொழில் வழித்தட திட்டம் மேற்கு சிறக்கு விரைவு பாதையை மையமாக கொண்டு இயங்குகிறது. குஜராத்தின் தோலேரா, மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத், மத்திய பிரதேசத்தின் விக்ரம் உத்யோக்புரி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா ஆகியவை இதன் மூலம் அதிநவீன தொழில் நகரங்களாக உருவெடுத்துள்ளன. தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் இத்திட்டத்தில் தமிழ்நாட்டின் பொன்னேரி, கர்நாடகாவின் துமகூரு மற்றும் ஆந்திராவின் கிருஷ்ணப்பட்டினம் ஆகியவை பிரதான முனையங்களாகும். மேலும் இத்திட்டம் தருமபுரி, சேலம் வழியாக கோவை மற்றும் கொச்சி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமிர்தசரஸ் கொல்கத்தா தொழில் வழித்தட திட்டம் கிழக்கு சரக்கு விரைவு பாதையை மையமாக கொண்டு வட மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. பிற முக்கிய வழித்தடங்களான விசாகப்பட்டினம் சென்னை, பெங்களூரு மும்பை, ஹைதராபாத் நாக்பூர், ஹைதராபாத் பெங்களூரு மற்றும் ஒடிசா பொருளாதார வழித்தடம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். தேசிய தொழில் வழித்தட இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் மத்திய அரசால் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் 6 முக்கிய வழித்தடங்கள் சுமார் 28,602 கோடி மதிப்பீட்டில் 12 புதிய ஸ்மார்ட் தொழில் நகரங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த புதிய 12 திட்டங்கள் மூலம் நாட்டிற்கு சுமார் 1.52 லட்சம் கோடி அளவிற்கு தனியார் முதலீடுகளும் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்க உள்ளன. இத்தொழில் நகரங்கள் வெறும் தொழிற்சாலைகளாக மட்டுமன்றி தொழிலாளர்கள் அருகிலேயே தங்கி வாழும் வகையில் நவீன குடியிருப்புகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பூங்காக்கள் அடங்கிய பசுமை நகரங்களாக வடிவமைக்கப்படுகின்றன. தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு இயக்கம் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நகர்ப்புற அமைப்பில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள இந்த தொழில் வழித்தடங்கள் மூலம் கோடிக்கும் அதிகமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் நமது இளைய சமுதாயத்திற்கு உருவாகின்றன. பெருநகரங்களை மட்டுமே நம்பியிருந்த தொழில்துறையை 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் கொண்டு சென்று பரவலான மாநில வளர்ச்சியை உறுதி செய்கிறது. பூஜ்ய கழிவு நீர் வெளியேற்றம், சூரிய ஒளி ஆற்றல் பயன்பாடு மற்றும் திறமையான கழிவு மேலாண்மை மூலம் இவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பசுமை தொழில் பேட்டைகளாக உருவாக்கப்படுகின்றன. நமது நாட்டின் அதிவேக போக்குவரத்து நெட்வொர்க்குகளையும் உலகத்தரம் வாய்ந்த பசுமை தொழில் நகரங்களையும் ஒன்றிணைப்பதன் மூலம் சர்வதேச முதலீட்டாளர்களின் முதன்மை தேர்வாக இந்தியா உருவெடுத்துள்ளது. புதிய தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளுடன் கைகோர்ப்போம். உலகளாவிய தொழில் அரங்கில் பாரதத்தை முதன்மை தலைவனாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய தொழில் வழித்தட மேம்பாடு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9444263542 9442643542.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை பாடல்களை கேட்க மொழி வேண்டாம், ரசனை மட்டுமே போதும். உங்கள் ரசனையுடன் இந்த பாடல்கள் எல்லா மொழிகளிலும். முதற் பாடல் ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து.
1: நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

சப்சே படா கில்லேடு. இந்த படத்திலிருந்து குமார் ஷானும் அல்கா யாக்னிக் பாடினது அந்த பாடல். சூப்பராக பாடல் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். இனி மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கார்த்திக் சாரோன் ஜோசப் பாடியிருந்த பாடல் சிரி படத்திலிருந்து, மலையாள மொழி திரைப்பட பாடல் அது. இப்போ ஒரு சூப்பரான பாடலை அடுத்ததாக கேட்க போறீங்க, கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

ஹரிஷ் ராகவேந்திரா, சுப்ரியா ஆச்சரியா பாடின தான் அந்த பாடல். கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அமிர்த தாரா படம் அது. இனி அடுத்தது தெலுங்கு மொழி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8.

0: மகேஷ் பாபு மற்றும் குழுவினர் பாடியது அந்த பாடல். தெலுங்கு மொழி திரைப்படம் பிஸ்னஸ் மேன் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. 1:30:33 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக,
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: தேரே நாம் ஹிந்தி படத்திற்காக உதித் நாராயண், அல்கா யாக்னிக் குரல்கள் ஒலித்தன.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

கார்த்திக் ஆஷா மேனன் பாடியது அந்த பாடல். மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அந்த பாடல் கீர்த்தி சக்ரா படத்தில் இடம்பெற்றது.

மது பாலகிருஷ்ணன் பாடியது அந்த பாடல் ஆத்மமித்ரா படத்திலிருந்து. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதைப் பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவுடைய பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, நல்ல உணவா இருக்கிறதுனால, வாண்டட் அதிகமா இருக்கு, அதனால ரேட் அதிகமா போகுது. மார்க்கெட்டிங் ரேட்டு இது எங்க மார்க்கெட் பண்றதுன்னா, பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்கள் காய்ச்சக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்னைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டா இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், 100 ஆண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர், ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு

0: வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில் விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை நெடுவயல் அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1,000 மேற்பட்டது ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1,016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7 தேதி வரை நாளொன்றுக்கு 1,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6,887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் UTFM 101.8 நேரம் 1:55. இனி திரைகானம் ஒன்று கேட்போம்.

0: from across the globe. The Prime Minister said the initiative is named Mission ShaktiSat, and through it, 12,000 girl students from 108 countries are getting the opportunity to learn satellite technology in the field of innovation.
1: आज हमारी बेटियों के सपनों की उड़ान धरती से निकलकर अंतरिक्ष तक पहुंच रही है और आपको यह जानकर गर्व होगा कि भारत ऐसे सपने देखने वाली दुनिया की हजारों बेटियों को एक साथ जोड़ रहा है. इस प्रयास का नाम है मिशन शक्ति सेट. इसके माध्यम से 108 देशों की 12,000 छात्राओं को सैटेलाइट टेक्नोलॉजी सीखने और इनोवेशन के क्षेत्र में आगे बढ़ने का अवसर मिल रहा है.
0: Mr. Modi spoke to Krishna Sheshadri from Mumbai, who has created a unique website, www.bharatraja.com. By selecting any year in the website, people can easily find out which ruler ruled over which part of India at that time. He said this initiative by Mr. Krishna will help not only the history students, but also the people to learn about the past in an engaging way. The Prime Minister said the month of August brought with it myriad hues of patriotism all around. He said occasions such as National Handloom Day and the anniversary of the Quit India Movement to Partition Horrors Remembrance Day make this month very special.
1: अगस्त के महीने में हमें हर तरफ देशभक्ति के अनेक रंग देखने को मिलते हैं. इस समय हर व्यक्ति के मन में राष्ट्र प्रेम की भावना और प्रबल हो जाती है. नेशनल हैंडलूम डे और भारत छोड़ो आंदोलन की वर्षगांठ से लेकर विभाजन विभीषिका स्मृति दिवस इसे खास बनाते हैं. स्वतंत्रता दिवस और नेशनल स्पेस डे इसके अवसर तो हर देशवासी को गर्व से भर देते हैं. हर घर तिरंगा अभियान इस भावना को और मजबूत करता है. वंदे मातरम के 150 वर्ष पूरे होने से यह साल और भी विशेष बन गया है.
0: This is Akashvani giving you the news. For quick news updates around the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and download the News on AIR app. The death toll from flash floods in central Nepal has risen to 734 today, with more bodies being recovered. Nearly 2,500 people are still missing following the disaster. Bodies have been recovered from all 8 affected districts as rescuers race against time to search for those missing and rescue those stranded on the 5th day since the disaster. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said 108 Indian nationals have been rescued so far in Nepal following the flash flood tragedy. In a social media post, Mr. Jaiswal said contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The External Affairs Ministry said that 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. India has provided 68.5 tons of relief materials to the flood-hit Nepal and sent technical teams, forensic experts and equipments to assist in search and rescue operations. A fourth flight carrying 11 tons of relief assistance landed in Nepal today, the Ministry of External Affairs said in a post on X. The Indian Embassy Kathmandu, in a statement yesterday, said India has sent a specialized technical contingent, including tunnel experts, along with equipment for search and rescue operations in hydropower tunnels in the flood-affected Trishuli area of Nuvakot district. A fresh flood threat is emerging in northern Odisha as the Subarnarekha continues to rise in Balasore amid persistent rain. The rainfall is being fueled by a low-pressure area over northwest Bay of Bengal and adjoining West Bengal, North Odisha coasts, which IMD says is likely to become more marked and move west-northwestwards. IMD has warned of extremely heavy rainfall in Odisha today and tomorrow, with very heavy rain likely on Tuesday. More from our correspondent.
2: A fresh flood threat is emerging in Balasore district as the Subarnarekha River continues to rise amid incessant rain. The river was at 8.84 meters at Rajghat against its danger level of 10.36 meters as last reports came in. 6 gates of the Gulidiha barrage in Jharkhand have been opened, raising concerns of a further rise in the river. Low-lying areas of Chaleshwar, Bhogarai and Baliapal could face fresh inundation. The rainfall is linked to a low-pressure area over northwest Bay of Bengal and adjoining West Bengal, North Odisha. Odisha coast. IMD says the system is likely to become more marked and move west northwestwards during the next 48 hours. Extremely heavy rain is forecast in Odisha today and tomorrow, followed by very heavy rain on September 1st. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
0: In news just in, Prime Minister Narendra Modi has said that India and Uzbekistan will move forward by setting concrete goals within the framework of comprehensive strategic partnership. In his opening remarks during the delegation-level talks with President Shavkat Mirziyoyev, Mr. Modi said that both the countries are elevating ties to the level of a comprehensive strategic partnership. He also expressed happiness over the coincidence of their 15th anniversary of strategic partnership and 35th anniversary of the Independence Day of Uzbekistan.
1: Sukhat sanyog se hum is varsh apne strategic partnership ki 15th anniversary bhi mana rahe hain. Mujhe khushi hai is vishesh avsar par hum apne sambandhon ko comprehensive strategic partnership ka darja dene ja rahe hain. Hum iske antargat thos lakshya nirdharit karte hue aage badhenge.
0: Mr. Modi also extended advance congratulations and best wishes to the people of Uzbekistan on the occasion of their Independence Day, which falls on the 1st of September.
1: हम विदेश मंत्रियों के स्तर पर कोऑर्डिनेशन काउंसिल का गठन करेंगे, जो सहयोग के सभी पहलुओं को करीबी समन्वय से दिशा देगी। हम हमारे जॉइंट कमीशन के स्तर को सेक्रेटरी लेवल से बढ़ाते हुए मिनिस्टर लेवल पर लेकर जाएंगे। दोनों पक्ष मिलकर एक बिजनेस समिट का आयोजन करेंगे, जिसमें दोनों देशों के बिजनेस लीडर्स शामिल हो। यूरेनियम की सप्लाई के लिए दोनों पक्ष लॉन्ग टर्म व्यवस्था बनाएंगे। आज हम तीन सिस्टर सिटी और सिस्टर स्टेट अरेंजमेंट कर रहे हैं।
0: The Department of Consumer Affairs has notified the Legal Metrology Indian Standard Time Rules 2026. The rules provide for Indian Standard Time as the common time reference across the country for legal, administrative, commercial and other official purposes. The common time reference will support accurate time stamping of banking and digital payment transactions, coordination of railways, airports and other transport systems, and also the coordination of emergency and other time-sensitive services. In sports, defending champions Germany will take on Spain in the Men's FIH Hockey World Cup 2026 final at the Belfius Hockey Arena in Wavre, Belgium this evening. It is scheduled to start at 8 p.m. Indian Standard Time, while Germany will aim to defend the crown they won in 2023 and lift their fourth title. Spain will chase their maiden Hockey World Cup trophy. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with Uzbekistan's President Shavkat Mirziyoyev in Tashkent today. In his Mann Ki Baat program, Prime Minister Modi highlights women empowerment through PM Swanidhi, says 35 lakh women benefiting from the scheme. Prime Minister highlights Mission Shakti Sat as a platform for 12,000 girl students from 108 countries to learn satellite technology and pursue innovation. Prime Minister Modi appeals youth, musicians and content creators to develop jingles, slogans and content for Nasha Mukt Bharat campaign, says campaign gaining momentum across the country. Death toll from flash floods in Nepal rises to 734, nearly 2,500 people still missing. India sends fourth relief flight carrying 11 tons of humanitarian aid to Nepal. Red alert for heavy to very heavy rainfall issued over Odisha for today. And defending champions Germany to take on Spain in Men's FIH Hockey World Cup 2026 final in Wavre, Belgium this evening. And with that, we end the midday news.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. தங்களுக்கே தனித்துவமான கலாச்சார பண்புகளை கொண்டு நீலகிரியில் மட்டும் வாழ்ந்து வருகின்ற தோடர், கோத்தர், இருளர், பணியர், முள்ளக்குறும்பர், வெட்டக்குறும்பர், ஆளுக்குறும்பர், காட்டு நாயக்கர் என எட்டு வகை பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் நீலகிரி மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகையில சராசரியாக 5% மக்களே, அதாவது குறிப்பாக 30,000 பேர் மட்டுமே வாழ்ந்து வரும் இந்த தொன்மையான பண்டைய பழங்குடிகளான இவர்களை அரசு பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் வைத்துள்ளனர். குறைந்த மக்கள் தொகையே உள்ள தொன்மையான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் என்பதாலே இம்மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதிலும் கலாச்சாரங்களை பாதுகாத்திடவும் இவர்களின் கலைகள், பழக்க வழக்கங்கள் என வாழ்க்கை முறைகளை காத்திடவும் ஆவணப்படுத்தி வருகிறது எனலாம். சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தொல் பழங்குடிகளான கோத்தர் பழங்குடிகளின் பாரம்பரிய கலையாக அவர்கள் மண்பாண்டங்கள் செய்வது மற்றும் இரும்பினாலான பட்டறை தொழில், மர வேலைப்பாடுகள் செய்யும் தச்சு வேலை, விவசாயம் என பாரம்பரிய முறைகளை கடைபிடித்து வரும் இவர்களின் மிகவும் பழமையான ஓர் கலை என்பது மண்பாண்டங்களை செய்வது. தங்களின் கிராமங்களில் தங்களுக்கான தேவைகளை தாண்டியும் இந்த கைவினைப் பொருட்கள் செய்திடும் முறைகளை காட்சிப்படுத்திட தங்களின் குக்கிராமத்தை தாண்டி கோத்தர் பழங்குடியின் பாரம்பரிய கலையில் 40 ஆண்டுகால கோத்தர்களின் மண்பாண்டங்கள் குறித்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோக்கால் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள். மண் பானங்கள் செய்யறதுக்காக எடுத்துட்டு வரக்கூடிய அந்த மண் பதப்படுத்துறீங்க இல்ல, மணல் போட்டு இது பண்ணி அதை எவ்வளவு நாள் நீங்க வந்து வச்சிருக்கலாம், அதை எப்படி வைக்கணும்?
6: அதை ரெண்டும் செஞ்சு தண்ணி நல்லா இடிச்சு அப்பப்ப செஞ்சா கொஞ்சம் நல்லா வராது. ஒரு 2-3 ஊர் வைக்கணும். ஊர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு செஞ்சுருந்தா நல்லா செய்கிறதுக்கு இந்த லப்பர் மாதிரி ஒடியாது நல்லா வர்றது. அந்த தயிர் மோரெல்லாம் ஊற்றி குடிக்கலாம். கீழ் நாட்டிலாம் தண்ணி மண்பானத்தை எடுத்து தண்ணி ஊற்றி குடித்தா அது நல்ல மண்பானங்க வாசனை நல்லாயிருக்கும். வறட்ச கணக்கு அப்படி இருக்கும். சுட்டுட்டு மறுபடியும் உடஞ்சிருச்சுன்னா அது சரியாகாது. காஞ்சிட்டு உடஞ்சிருச்சுன்னா அது தண்ணி ஊற்றி தட்டி தட்டி ஊர் வச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் கவரக்குள்ள போட்டால் அப்படியே நல்லாயிருக்கும்.
5: வேகாத மண் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
6: வெந்துருச்சு உடஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட்டு. ஒடியாமல் சுடாமல் உடஞ்சிருச்சுன்னா அது மறுபடியும் பண்ணலாம், அந்த சட்டி பண்ணலாம்.
5: கடையில் வாங்குற அந்த மண்பானைக்கும் நீங்கள் செய்கிற அந்த மண்பானைக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம்?
6: சென்னையில போயிருக்கேன். அவங்களுக்கு காலம் மிதிக்கிறாங்க, குச்சில தள்ளிட்டு செய்யறாங்க, ஈஸியா செய்யறாங்க. நம்மளும் ரொம்ப கஷ்டம். அந்த தட்டுறது மேல ஒண்ணும் இல்லை, அப்படியே செஞ்சு அப்படியே வச்சிருவாங்க. அதை கொஞ்சம் பெருசு பண்ணா பவுடர் போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி அரைச்சு ஒட்டு வச்சுட்டு அப்படியே தட்டி தட்டி விட்டுனா பெருசாயிருது. பண்ண பானலாம் பெருசு பண்றாங்க. நம்மளுக்குள்ள அந்த மாதிரி பெருசெல்லாம் பண்ண முடியாது. 3 கிலோ 4 கிலோ பிடிக்கிறோம் மட்டும் நம்மளுக்கு செய்ய முடியும். நம்ம மண்ண வாசனை வேற, சாப்பாடாக்கணும் கீழ்நாடு மண் சாப்பிடக்கணும் வேற வாசனை. அவங்க மண் நம்ம மண அவங்க மண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. பொம்மைகளை வேக வைக்கணும். எல்லாமே கருப்பா இருக்குதோ சுட்டா சிவப்பு கலர் ஆயிருது. நம்ம ஊர் மண்ணு நல்ல மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து போயிட்டாங்க. அனவா மூலியமா
5: இந்த மண்பானை வந்து நீங்க லேடிஸ் மட்டும் பண்றீங்களா, ஜென்ஸும் பண்றாங்களா?
6: ஜென்ஸ் எல்லாம் யாரும் பண்றது இல்லைங்க. லேடிஸ் மட்டும் தான். திருச்சியில ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா வாத்தியாரியான்ட்டு, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப வந்து நம்ம ஊர் எல்லாம் பொம்பளைங்க தான் பண்றாங்க.
5: உங்களுடைய கோயில் விசேஷங்கள் அப்படிங்கும் போது அந்தந்த ஊர்ல அவங்கவுங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, இல்ல நீங்க வெளியூர்ல உங்க ஊர்ல?
6: வெளியூர்ல பண்ணி ஆனா அவங்க ஊர் நல்லா சாவாகாம ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வெளியூர்லயும் சாமிக்கு வாங்கிட்டு வரலாம்.
5: அதே மாதிரி கோயில் விசேஷ டைம்ல நீங்க போய் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நீங்க அந்த ஊர்ல போய் இருந்து
6: பண்ணலாம். நம்ம ஊர் வராம அங்க போய் அவங்க வீட்டு போய் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பரம்பரையில் பித்து விடக்கூடாதுன்ட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எப்பவுமே சட்டி நெருப்பு கொண்டு போகிறதுக்கு சட்டி வேணும். தலை வெக்கி தலை வச்சு பொம்பளைங்கான ஆம்பளைங்கான சரி சாத்திரத்துக்கு வெக்கி தலை போடணும். அதுக்கு தட்டு வேணும், மண் தட்டு. அந்த காலத்துலலாம் பான் எல்லாம் நாம் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பானெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அட்டல் மேலே இருக்குது, நாம் வச்சுருக்கோம். அந்த பான் பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி தான் செஞ்சுச்சாங்களோ இவங்களுக்கே தெரியல. பெருசு பானம் செஞ்சலான்ட்டு ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் அது மட்டும் தான் செய்யலாம். அது மேலே முடியாது. இதே நாட்டில் செய்யலாம், பெருசு பண்ணலாம். தட்டுறாங்களே தச்சு தட்டி தட்டி தட்டி பெருசு பண்ணோம். செய்யறது சின்னதாக செஞ்சிடலாம். அது உள்ள ரவுண்ட கல்ல மேலே தட்டுறதுக்கு ஒன்று பழகிறதுக்கு அதில் தட்டி தட்டி தட்டி தான் பெருசு பண்ணணும். பெருசாகுது. 6-7 லிட்டர் போயிருக்கோமா தான் செய்கிறேன். அதுவும் சேம் நம்ம செய்ய முடியாது. இந்த சின்ன சின்ன கழுத்தில் போடுறது கம்மல் மணி எல்லாம் சின்ன சின்ன டிசைன் டிசைன் செய்கிறோம். அதெல்லாம் அதுவும் வாங்குறாங்க, கொடுக்குறோம். கழுத்துக்கு போடுறது மணி, மண் மணி சின்ன சின்னதாக செஞ்சு அதுவும் கூட டாலரு டிசைனாக சின்ன சின்ன காதை போடுறது வெள்ளி வெள்ளி கம்மல் இந்த சுட்டுட்டு கம்பி போட்டு சுட்டுணும். சுட்டு அதுக்கு வெள்ளி கம்பி கோத்து அது கம்மலும் செஞ்சு கொடுக்குறோம். மணிக்கு 100 ரூபா, கம்மலுக்கு 50 ரூபா.
7: இப்போ பொம்மைங்கெல்லாம் என்ன ரேட்டில் கொடுக்குறோம்?
6: அது நம்மளுக்கு பொம்மை இருக்கிறவங்க இருக்க ரேட் கொடுக்குறோம். பெருசுக்கு ஒரு ரேட்டு, சின்னதுக்கு ஒன்று ரேட்டு. சட்டிக்கெல்லாம் 200 ரூபா 300 ரூபா.
7: இப்போ பொம்மை செய்யறது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது இல்லைங்களா?
6: பொம்மை செய்யறதுக்கு ரொம்ப டைம் போயிட்டு உருட்டி கால் போடணும், கை போடணும், அதை டிசைன் போடணும், கையிலேயே உருட்டு உருட்டு போடணும். பெருசுக்கு ரொம்ப விலை, சின்னதுக்கு ஒரு விலை. ஆனை இருந்து ஒரு மாதிரி ஆனதுன்னா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறேன்.
7: ஒரு யானை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும்?
6: ஒரு நாள் அதுக்கு கால் நேரம் ஆகுது, ஒரு 6 நேரம் ஆகுது. கூலிக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுனால நானும் ஒரு 500 ரூபா கூலிக்குன்னு போகிறாங்க. இது மண் வேலை பண்ண அவங்க கட்டுப்பாடாக்குதுன்னு யாருமே செய்யறதில்ல, யாருமே போகாது. அதுக்கான ஒன்று ஒரு பொருளுக்கு ஒரு நாள் ஆகுது. போய் சீக்கிரம் போய் காட்டு வேலைக்கே தோட்டத்து வேலை போனால் சீக்கிரம் வந்துடலாம், கஷ்டம் ஆகுதுலன்ட்டு மண் மண்ணை தொடுறதில்ல. இருக்கு வேணும் வாங்குறது காலம் வேணும், அதனால நேரம் தாஸ்தி போகுது. நம்மளுக்கு கட்டுப்பாடு ஆகாதுன்ட்டு எல்லாமே வேலைக்கு போகிறாங்க. நான் மட்டும் கட்டுப்பாடு ஆனாலும் சரி ஆகானாலும் சரி தொடர்ந்துட்டே செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் மட்டும்.
5: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோக்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பானது. அந்த மனதின் குரலின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

நேயர்களை நினைவில் கொள்ளுங்கள், இன்று மாலை 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3-2 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், மாலை 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம், எழுத்தாக்கம் தெள்ளாறு நா பானு அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நேர் விருப்ப பாடல்கள். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி உங்களது பாடல்களை நீங்கள் கேட்டு பெற முடியும். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும் காபி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்து விவசாயி முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:35 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகானம். 10:00 ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ராகவேந்திரா பிரசாத் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். எமது நிலைய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:30. மேட்னி டைம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிக்க போறீங்க. ஒரே படத்திலிருந்து எல்லா பாடல்களையும் கேட்கறது அப்படின்றது ஒரு அலாதையான ஆனந்தம். அதுலேயும் நமக்கு பிடிச்ச பாடல்களாக அது அமையும் போது இன்னும் கூட கொஞ்சம் ஆனந்தமும் அதிகமாகும். அந்த வகையில் மேட்னி டைம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்திலிருந்து தான் பாடலை கேட்க போறீங்க. இந்த படம் 2011 வெளிவந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டாலே உங்களுக்கே தெரியும், ஓ இந்த படத்திலேருந்து தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஹரி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத். நீங்க கேட்ட இந்த பாடல் கார்த்திக் பாடியது. விவேகாவினுடைய பாடல் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத். அதாவது பாடல் கேட்கும் போதே இந்த படம் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாட்டி நெக்ஸ்ட் பாட்டு கேட்கும்போது நிச்சயமா உங்களால சொல்ல முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். கேட்கலாமா?

திப்பு அருணி பாடினதான் அந்த பாடல். அந்த பாடலை கேட்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது யாருடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவி பிரசாத் இசையில் விவேகாவினுடைய வரிகளில் தான் நீங்கள் அந்த பாடலை கேட்டீங்க. இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தனுஷும் தமன்னாவும் தான் நடிச்சிருக்காங்கன்னு. கரெக்ட், அவங்க ரெண்டு பேர் தான். ஆனாலும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான பாடல்கள். விவேகா இவங்க எழுதியிருக்க பாடல்கள் அனைத்துமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தனுஷ் தமன்னா இவங்களுடைய ஜோடி கூட அந்த படத்தில் ரொம்ப ஆப்டாக இருந்தது. அதனால் நீங்கள் நிச்சயமாக ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பாடலும் கூட உங்களால் ரொம்ப நல்லாவே ரசிக்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்ச வேங்கை பட பாடல் தான். நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது

எப்படியோ நமக்கு இப்போ சாப்பிட்ட லஞ்சு மட்டும் பிடிக்குது, அப்படி மட்டும்தான் வணங்குது, அப்படிதானே? சூப்பரான ஒரு பாடலை கேட்டீங்க, இது முகேஷ் சுசித்ரா பாடினது. அடுத்த பாடலும் கூட ஒரு அருமையான பாடல்,

தேவி ஸ்ரீபிரசாத் எம்எல்ஆர் கார்த்திகேயன் பண்ணது அந்த பாடல். தனுஷ்கும் தமன்னாக்கும் ரொம்ப சூப்பராகவே பொருந்திருந்தது அந்த பாடல். அடுத்த பாடலும் கூட நீங்கள் கேட்குறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது வெங்கை பட பாடல்.

0: வேங்கை படத்துல இருந்து எல்லா பாடல்களையும் கேட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம் சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட் சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா, சின்னக்கல்லாறு, வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது.

0: மண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.2°C. அதிகளவு வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4°C உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5°C உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3°C இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5°C குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5°C அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3°C அதிகமாயிருக்கவும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37°C ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27°C ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37 முதல் 38°C ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28°C ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21°C ஆகும். குறைந்த அளவு 13°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5°C. குறைந்த அளவு வெப்பநிலை 25°C. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற

0: சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தேனிலவு படகு இளம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம கூட இணைய காத்திருக்காரு ஆர்ஜே சரவணன் அவர்கள். அந்த தேனிலவு படகு இளம் பற்றியும் அங்க வந்திருக்க சுற்றுலா பயணிகளோட அனுபவங்களை பற்றியும் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தேனிலவு படகு இல்லத்தை பற்றிய சுவாரஸ்யமான அனுபவங்களை சரவணன் நம்ம கூட பகிர்ந்துக்க அங்க காத்துட்டு இருக்காரு. ஆனா தவிர்க்க முடியாத சில இணையதள ப்ராப்ளம் காரணமாக அவர்களால் இங்க தொடர்பு கொள்ள முடியல. அதனால ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் உன்னிமெனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் இருந்தொழித்தது.

ஜாவிஜெய் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ஜாவிதலி மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் வாமனன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ரகுநந்தன் இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் குரலில் நீர்ப்பறவை திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைப்பட பாடல்கள். தொடரும் பாடல் அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

கேட்ட பாடல் யுகபாரதி பாடல் வரிகளில் விஜயசுதாஸ் மற்றும் சின்மயி இணைந்து பாடிய பாடல் பொக்கிஷம் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: ரவிக்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க, மாதம் மும்மாறி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக, ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலைக்கமுகு, குலைவாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
2: மாதவி, மாதவி!
3: யார்? வயந்த மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
2: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன், அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை மாதவி. நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள் மாதவி.
3: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா வயந்தமாலை? கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் வயந்தமாலை.
2: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மாதவி. அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
3: போய் வா வயந்தமாலை. சுதமதி, சுதமதி, இங்கே வா.
4: என்ன அம்மா?
3: இதோ பார், இந்த வயந்த மாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உபவனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் சுதமதி.
4: அப்படியே ஆகட்டும் அம்மா. மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பார். ஆ, ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே. இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒளி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்களே.
5: அப்படியா? அவர் என் அழகில் மயங்கி
6: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
4: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
6: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
7: யார், சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
8: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும். என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள் சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
4: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை துறவ நிலைக்கு வந்துவிட்டாள். எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
8: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராபதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
6: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
4: ஆமாம் அம்மா, இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள், எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
6: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
4: அதோ அதோ பாருங்க, ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே, பாருங்கள் அம்மா பாருங்கள்.
6: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
9: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே, என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி,
4: அம்மா
9: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
6: என்ன இந்த பெண், நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
9: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நட்பினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்க சொல். நல்லதே நடக்கும்.
4: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே, இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கி சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
6: இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே. இதென்ன, இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வளம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறதே. ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11ஆம் நாள், உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீப்புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறதே. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா, அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க பெண் ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே. ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா? தாயே, உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
9: மணிமேகலை, அஞ்சற்க, சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணை அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன்தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான்வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.
6: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த என்னை தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கி விட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
9: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
6: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. ஆ, அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே. வணக்கம் தாயே.
10: வணக்கம் பெண்ணே. யார் நீ? இங்கே எப்படி வந்தாய்?
6: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
10: ஓஹோ, அப்படியா? என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்தன தீவு என்று ஒன்று உள்ளது. அறத்தின் நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
6: நல்லது தாயே, நல்லது.
10: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வளம் வா.
6: அப்படியே செய்கின்றேன் தாயே. ஆ, இதென்ன அற்புதம்! இதை வளம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
10: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வளம் வா.
6: அப்படியே செய்கின்றேன் தாயே.
10: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளந்துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கிய மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
6: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
10: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
6: அற்புதம், அற்புதம்! தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி என் கையில் வந்து சேர்த்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
10: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
6: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
3: சுதமதி, என் மகள் மணிமேகலை 7ஆம் நாள் வருவாள் என்றாயே, இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
4: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. ஆ, அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
3: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
6: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
3: வா மணிமேகலை, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
6: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உலவவும் பசி பிணி தாகமின்றி இருக்கவும் வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
3: என்ன இது? பொன் போல மின்னும் ஒரு அழகிய பாத்திரமாக இது இருக்கிறது. என்னம்மா இது?
6: அம்மா, இது அமுத சுரபி. இதில் இருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
4: ஓ, அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
3: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த 7 நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
6: ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நடந்ததம்மா.
4: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
3: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது, நல்லதுதானே?
6: அம்மா, நான் உடனடியாக அரவன் அடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
3: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் உன்னோடு வரலாமா?
6: ஓ, அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
11: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை, வணங்குகிறோம் அடிகளாரே.
8: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. மூவரும் எழுந்திருங்கள்.
6: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
8: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
6: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
8: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரி முனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கி கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
3: ஆ என்றால் பசு. இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே? நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
8: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
6: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
8: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தனர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
3: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
8: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென் மதுரையை அடைந்து அங்கிருந்த சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் அற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையே பட்டினி கிடப்பான்.
6: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதே தான் நடக்கும் இல்லையா அடிகளாரே?
8: ஆமா மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
6: அருமை, அருமை! திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
3: பிறகு அவ்வூரில் பசிப்பினி இல்லாமல் போனதா அடிகளாரே?
8: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச இந்திரன் கோபமுற்று அமுத சுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுத சுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கிறது. அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக சாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிப்பல்லவத்தீவில் மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
3: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபத்திறனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
8: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடி விட்டது மாதவி.
6: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
8: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன் இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
6: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா? கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
8: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
6: உத்தரவடிகளாரே.
4: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசியம்மா, பசிக்குதே, யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பசி தாங்க முடியவில்லையே.
6: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
4: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டார். கோபம் கொண்ட அந்த முனிவர், 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
6: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில் முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
4: அம்மா, பசி பசி.
6: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி அல்ல அல்ல, அண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளில் இருந்து இதில் அண்ணம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
3: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அண்ணம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
6: ஆதிரையா? யார் அவள்?
3: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன் இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான். அம்மா! வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலிலிருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
6: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
3: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீ மூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள்
4: தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
12: கதை நன்றாக இருக்கிறதே, அப்புறம் என்னானது?
4: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி அம்மா உயிர் பிழைத்து அவ்வழியாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே, தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள், நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
13: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
13: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
2: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
13: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
4: ஐயோ, ரொம்ப பசி, என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே.

0: யாராவது உணவு தாருங்களேன்.
1: இதோ அவளே வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
2: நல்லது தாயே. காய சண்டிகை, இங்கே அருகே வா, புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்த பால் சோறு வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய சண்டிகை, சாப்பிடு.
0: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள், வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
2: காயசண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
0: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
3: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே! அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
2: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
4: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாக இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
5: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
4: ஓ,
5: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றது.
4: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
5: ஆம்,
4: என் மனம் அஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
5: தோழனே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை. அவள் துறவுகோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
4: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
5: சரியாக சொன்னாய் தோழா, வா புறப்படுவோம்.
3: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார், சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார், இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார், அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
3: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள்.
6: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு!
7: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு! நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரபி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே! அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே! இவள் அந்த அன்னபூரணி தாயேதான். வாழ்க தாயே, வாழ்க! நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
2: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாரி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
3: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
6: அம்மா, என் பெயர் காஞ்சனா. என் மனைவி காயசண்டிகை, விருச்சக முனிவர். 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பதால் அவளை பார்த்து அடைத்து செல்ல வந்தேன் அம்மா.
3: ஓ, தாங்கள் அந்த காயசண்டிகையின் கணவரா?
6: ஆமாம் தாயே.
2: அவளின் பசிப்பினி தீர்ந்து விட்டது ஐயா.
6: என்ன, என்ன? என் மனைவிக்கு பசிப்பிடி தீர்ந்து விட்டதா? என் காய சண்டிகை குணமாகி விட்டாளா?
8: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. தாயே தாயே, எங்கே அவள், எங்கே அவள், அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
3: நான் என் சொந்த நகரமான விஞ்சை நகரத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கியிருக்கின்றாலோ என்னவோ, எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
8: நல்லது தாயே, நல்லது, மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
3: நல்லது ஐயா, புறப்படுங்கள். இதென்ன குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே, ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்துவிட்டாரோ?
2: என்ன சொல்கிறாய் சுதமதி, இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்துவிட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
3: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காயச்சண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
2: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
3: ஆ, என்ன ஆச்சரியம், அப்படியே காயச்சண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை, எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக்கொள். சீக்கிரம், இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பி விடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கிக் கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
9: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுதசுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆருயிர் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
3: வேண்டாம் இளவரசி, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
9: முடியாது, என் கட்டித்தங்கும் மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சு உடனே நிறுத்து.
3: இளவரசி, இளவரசி, அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
9: மணிமேகலை, மணிமேகலை, என் ஆருயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணே, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
2: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனே, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
9: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டாள். இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே, அகமகிழ்ந்தேன். மணிமேகலை, எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா வா மணிமேகலை, வா என்னோடு.
2: மன்னிக்க வேண்டும் இளவரசி, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி, எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
10: என்ன இந்த வாலிபன், அமுத சுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லையே. சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என் அருமை மனைவி, காயசண்டிகையை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
9: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்துச் செல்லட்டுமா? வா என்னோடு, வா, வா என்னோடு.
2: ஐயோ, இது அநீதி. துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
9: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை, மணிமேகலை, ஓடாதேனில் என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
10: அற்புதம், அந்த பெண் இவனிடமிருந்து தப்பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாள். அவள் ஓடும் போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டிகை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டிகை தானா?
9: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே.
4: ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுத சுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுத சுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வ சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு, இல்லையே உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
11: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினே, எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
9: என்ன இது? தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படும்.
3: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
12: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து பாராட்டினாரே.
3: அது மட்டுமா? சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்க சொன்னாரே.
12: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பிணியை மக்களிடம் இருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
3: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கோட்டம் ஆயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
12: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
3: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை. இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
12: சரியாக சொன்னாய் சுதமதி. அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
3: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
12: புறப்படுவோம் சுதமதி.
9: என் அன்பு தோழனே, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
4: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம். இளவரசே, இதோ உலக அரவிக்கு வந்துவிட்டோம்.
9: தோழனே, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று அவளை இழுத்து வருகிறேன்.
12: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காய சண்டிகை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே. ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே. என் நிலை இருதலைக்குள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
13: கண்ணே, காய சண்டிகை அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டுகொண்டேன். அருகே காய சண்டிகை, வா, நம் நம் நம் நகரத்துக்கு செல்வோம். வா. என்ன இது, நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற பாதையிலே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ, இவள் இவள் எங்கு மறைந்தாள், எங்கு மறைந்தாள் என்று தெரியவில்லையே.
9: தோழனே, என் மணிமேகலையை என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
4: ஆமாம் இளவரசே, காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் திரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரபியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ

0: அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
1: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலை தான் காயசண்டிகை உருவில் இருக்கின்றாளோ? அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்?
2: நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
3: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காயசண்டியை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது, விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி வீழ்த்துகிறேன்.
4: ஐயோ, ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காயசண்டியை எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம்.
5: நில், நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காயசண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்குக் கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
3: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காயசண்டியை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
5: மணிமேகலை அமுது சுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடும் பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
3: கொடுமை! மதிமயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, மாண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவத்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
5: காஞ்சனனே, கலங்காதே. ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே. வந்த வழியே உடனே புறப்படு.
3: ஐயோ, நான் இளவரசனை கொன்று விட்டேனே. இங்கிருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன், புறப்படுகிறேன்.
6: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
7: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே.
6: காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன் தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
8: மணிமேகலை, நில், அவன் அருகே செல்லாதே.
6: குரல் கேட்கிறது, ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே.

0: நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
1: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மன்னர் பெருமான் வாழ்க. தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
3: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
4: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தம் அடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பினியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான். ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
3: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும் போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா? கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இடிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதயகுமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
4: உத்தரவு அரசே.
3: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவனை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தும், இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலை தானே. அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
0: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
1: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம் அமைதி அடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
0: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
1: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
0: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
1: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தீர்ந்துவிட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
1: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம்

0: வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்து விட சொன்னேன் அம்மா, கெடுத்து விட சொன்னேன். நீ ஆணுருவில் இருப்பதைக் கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி. நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
1: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
0: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
1: வான் வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
2: மகளே மணிமேகலை.
1: நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. என் அன்னை நேரில் வந்து விட்டார்கள். வணங்குகின்றேன் தாயே.
2: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு மகளே. உன்னை இந்த துருவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமானின் அருளால் நீ பசித்திலியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணியை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல
1: தாயே.
2: ஒரு தவமுனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம், எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும். என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
1: என் அன்பு தாய் என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கிவிட்டார்கள். அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம். ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம். நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து வறுமை நிறைந்திருக்கிறதே. வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இளங்கில்லை அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம். இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
3: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி மணிமேகலை. நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
1: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரி. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளரையும் நான் வழங்க வேண்டாமா?
3: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள், தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள், அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள் வாருங்கள். புத்தம்

0: நேர்கள் இதுவரை கேட்டது காபி செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யு பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 5:02.

நேயர்கள் கேட்க இருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் 1950 முதல் 1980 வரை வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் நினைச்சீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாக கேட்கணும்னாலும் 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி திரைப்படத்தின் பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுடைய முகவரி அதை சொல்லி நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்னென்ன திரைப்படத்திலிருந்து, இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து யமுனா தேவி அப்படின்றவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

நிகழ்ச்சியில் அருமையான தத்துவ பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி என் சவுந்தரராஜன் குரலில் என்னென்ன திரைப்படத்தில் இருந்தளித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300019101018 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வாட்ஸ்அப் வழியாகவும் 8300191018 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இருந்திருக்கும் முதல் நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: இனிய மாலை வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்மா, அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: உலகம் சுற்றும் வாலிபன் திரைக்காக பச்சை கிளி முத்துச்சரம், அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றியம்மா.
0: நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

நேயர்கள் இணைந்திருப்பது பொன் மாலை பொழுது. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாலை பொழுதுல பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியா சத்யநாராயணன் கோவையிலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவர் ரசித்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்த நேரம் வர காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலம். நீங்கள் நலமா?
0: நலம், நாங்கள் நலம். என்ன அருமையான பாடலோடு வந்திருக்கீங்க?
1: டாக்டர் ஸ்டீவன் படத்துல இருந்து காணக்கந்தர்வன் கேஜி ஜெயசுதாஸ் படிய மலரே குறிஞ்சி மலரே என்ற இனிமையான பாடல் தான்.
0: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓகே, பாடுவீங்களா அடிக்கடி? அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்

0: கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல கே ஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வரப்பாளையம் சீனிவாசன் ராஜேஸ்வரி அப்படின்றவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து பாடிய பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் இருந்து, பி சுசிலாவோட வாய்ஸ்ல சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து சிலை எடுத்தால் அப்படின்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை பொழுது. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018, புதிய நேயர்கள் 8300019108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்க 8300191018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது வாட்ஸ்அப் வழியா

குமார், அனிதா வடிவேல் அப்படின்றவங்க அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் நிலவே அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க எந்த இடம் அப்படின்றத சொல்லல. சோ அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அடுத்த பாடல் புலமை பித்தன் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்துள்ளது. பொன்மாளி பிரதி நிகழ்ச்சியினை காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: உடுமலை வட்டம் தாடியில் இருந்து மனோகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: எல்லாம் நலமா இருக்கிற நிலையத்துக்காரர். எல்லாரும் சௌக்கியங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க.
1: எல்லாரும் நலமா இருக்கணும் ஆண்டவங்கிட்ட டெய்லி வேண்டிக்கணும்.
0: ஓகே சூப்பர். இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எங்க வீட்டு பிள்ளை படத்துல கண்களும் காவடி சிந்தாகட்டும்.
0: பிடிக்குமா அந்த பாடல்?
1: அந்த பாட்டு போடுங்க.
0: பிடிக்குமா அந்த பாடல் உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்டு பிள்ளையில எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு.
0: ஓகேங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: கண்ணதாசன் எழுதி பிடிக்காத பாட்டே இல்ல.
0: எந்த பாட்டுமே பிடிக்காத பாட்டு இல்லையா?
1: கண்ணதாசன் எழுதுனது எல்லாமே நல்லா.
0: ஓகே, இந்த பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டோக்கியோ இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும்.

0: சாங்ஸ் பிளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீவம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s பிளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
0: ஜீவம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியா விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அப்படின்றவங்க தெய்வபலம் திரைப்படத்திலிருந்து மலரோடு விளையாடும் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் FM நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.
1: இணைத்தாலே இனிக்கும்
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் மடத்தகுளம் வட்டம் கண்டியூர்லிருந்து அண்ணாதுரை மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். உங்களை போல உற்சாகமா இருக்கு
0: மேடம். என்ன போல உற்சாகமா இருக்கீங்களா?
2: நீங்க உற்சாகமா பேசுறீங்களா?
0: ஓகேங்க. இதே உற்சாகத்தோட என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: படம் வந்து மேடம், பாபுங்க மேடம், பாட்டு வந்து மேடம், வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, இந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கொடுத்துறேன். பாடுவீங்களா இந்த பாட்டு?
2: இல்லீங்களா, பாடலாம் மாட்டேங்களா.
0: என்ன பண்ணுவீங்க அப்போ பாட்டு வரும்போது?
2: இன்ட்ரெஸ்டா கேப்பலுங்க மேடம்.
0: இன்ட்ரெஸ்டா கேப்பீங்களா? ஓகே.
2: இன்ட்ரெஸ்டா கேப்பா, கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் கொஞ்சம் அதிகமா வச்சு கேப்பேன்.
0: ஓகேங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.

கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் பாபு திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். நிலையத்தில் நேரம் 5:56 ஆயிருச்சு. இவ்வளவு நேரமா நேயர்கள் எல்லாரும் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நிகழ்ச்சியில ரொம்பவே அருமையான பாடல்களை இந்த மாலை பொழுதுல வாட்ஸ்அப் வழியாகவும் கால் பண்ணியும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜோ மேரிசல் பகுதியிலிருந்து பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காகவும் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக.

0: பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து நூறாண்டு காலம் வாழ்க அப்படின்ற பாடலோட கேட்ட பாடலோட நேயர்கள் எல்லாமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்க இருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அடே
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதளியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஏழு மணிக்கு சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 தோட்டமும் தொழிலும் காப்பி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்து விவசாயி முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:35 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். நேயர்கள், இதுவரை இன்றைய முதலியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: பாட சத்யா இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அரண்மனை 3 திரைப்படத்தில் இருந்தொழித்தது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்தொழித்தது. நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: சிகேஒய்சி அப்படினா
1: பேங்க் உங்கள் கேஒய்சி ரெக்கார்ட்ஸ் சிகேஒய்சி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேஒய்சி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேஒய்சி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது
1: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
2: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகாடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
2: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகாடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில டிஃபனா கூட சாப்பிடலாம். இது சாப்பிடும் போது விட்டமின் மினரல்ஸ் நிறைய இருக்கு, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
2: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர், மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
5: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்து கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
2: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
7: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: அசல் நோட்டோட ஏன் விளையாடுற
3: ப்ரோ? இது கிழிஞ்சி இருக்கு.
2: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
4: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
3: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
2: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
6: நேரம் மாலை 6:41.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 6:41.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்,
9: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
10: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
11: வணக்கம் நேர்களே, பெட்டதகமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
12: பேச பேச திகட்டாத விஷயம் காதல் தானே. ஏனென்றால் காதல் என்ற ஒன்று இந்த உலகம் இருக்கும் வரையிலும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி காதலை பற்றி, காதலின் தித்திப்பை பற்றி பேசும் மற்றொரு பாடம். நீங்கள் என்றாவது அடைமழையில் நனைந்ததுண்டா? அந்த தருணத்தில் உங்கள் நெற்றியில் முத்து முத்தாக வியர்த்து கொட்டுமா? ஏன் இப்படி பொருந்தாத விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறாய் என்று நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்த ஒருவர் உங்கள் எதிரில் இருக்கும் பொழுது அடைமழை பெய்தாலும் உங்கள் நெற்றியில் முத்து முத்தாக வியர்க்கத்தான் செய்யும். அது மட்டுமா? எனக்கு இவளை பிடித்திருக்கிறது என்று அவளின் பெயரை நெஞ்சில் டாட்டுவாக வரைந்து கொண்டு வீதி முழுவதும் வலம் வர வேண்டும். அதை பார்த்து மற்றவர்கள் என்னை எவ்வளவு ஏசினாலும் சரி, உன்மேல் நான் வைத்திருக்கும் பிரியத்தின் சான்று அது என்று மற்றொரு வரி எடுத்து கூறுகிறது. இந்த இரண்டு வரிகளே போதுமில்லையா காதல் எவ்வளவு நுட்பமானது என்று எடுத்து கூற? இதோ உங்களுக்காக பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இது OTFM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

மட்டும் போதுமா, பேச வேண்டும் இல்லையா? மனம் விட்டு பேசுவதற்கும் குதூகலமாக ஆடிப்பாடி மகிழ்வதற்கும் திருவிழாக்கள் மிக பெரிய இடத்தை காதலர்களுக்கு அளித்துள்ளன. இது போன்ற ஒரு அற்புதமான தருணம் வாய்த்தால் காதலர்களுக்கு கொண்டாட்டம் தானே. அப்படிப்பட்ட சிறிய சிறிய அழகான காதல் தருணங்களை நிஜ வாழ்வுடன் பொருத்தி பார்க்கிறது இந்த பாடல். இதோ உங்களுக்காக.

காதலை பற்றி நிறைய பேசியாயிற்று, நிறைய பாடல்கள் ஒளிபரப்பி ஆயிற்று. காதலின் இன்னொரு முகம், காதலின் வழியை பற்றியும் பேச வேண்டுமல்லவா? யாதுமாகி நின்றவர்கள் எல்லாம் யாரோவாகி போவது என்பது வழியின் உச்சம். இது காதலுக்கும் பொருந்துமல்லவா? அப்படி எல்லாமுமாகி இருந்த ஒருவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனை பிரிந்து செல்கிறாள். அவளை நினைத்து உருகி பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். இரு மனங்கள் பரிமாறிக்கொண்ட காதலையும் அன்பையும் இரகசியங்களையும்

பாதுகாத்து வைப்பது என்பதுதான் காதலுக்கு அழகு அல்லவா? ஆனால் நீ காதலிக்க என்னையும் மனம் முடிக்க மற்றொருவனையும் தேர்ந்தெடுத்து விட்டாய். இது எனக்கு எவ்வளவு வழி தரும் ஒன்று என்று தன்னுடைய காதல் தோல்வியை மனதை பிசையும் வரிகளாக மொழிபெயர்க்கிறான் ஒரு காதலன். இதோ உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

பெட்டதகமலோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: திங்களன்று பேரவையில் விதி 110 கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயணத்திட்ட விரிவாக்கம் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும், இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும், படிப்படியாக இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் திருநர் மற்றும் திருநங்கைகள் பயன்பெறுவார்கள் என்றும், ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் அரசுக்கு இதனால் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், இந்த சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 1,30,00,000 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும், ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பு அவையில் வரவேற்பை பெற்றாலும், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்ற மற்றொரு அறிவிப்பை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்றாக புதிய விமான நிலையம் அமைக்க சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேனியில் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும்போது அறிவித்தார். திரைப்பட கல்லூரிக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதோடு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும், வீரமங்கை வேலுநாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலையம்மாள் ஆகியோருக்கு ஒருங்கிணைந்த கோட்டம் சென்னையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறிய ஆலோசனையை பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வரவேற்றார். ஒரு உறுப்பினர் முதல் முறை பேசுவதை கன்னிப்பேச்சு என்று கூறுவது தற்போது நடைமுறையில் உள்ளது. இதனை மாற்றி அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று திருமதி சௌமியா அன்புமணி கூறிய யோசனையை அமைச்சர் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி சௌகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கு பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் திங்களன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செவ்வாயன்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதையொட்டி தவேக, திமுக ஆகிய கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது மீண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசியபோது அவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. பரந்தூர் விமான நிலையமா விவசாயிகளின் கண்ணீரா என்றால், எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளின் கண்ணீர் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளாக கேட்டால் அதற்கு சரியான பதிலை தந்து சபையை அமைதியாக நடத்த வேண்டும். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. கேள்விக்குரிய பதிலை ஆளுங்கட்சி தருவதில்லை. தேவையில்லாத பிரச்சினைகளை கூறி எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இது முறையல்ல என்றார். அப்போது அவையில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது அமைச்சர் செல்வி கீர்த்தனா பதிலளிக்க எழுந்தார். உடனே, அக்கா அக்கா, 2 நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சிரித்தபடி திரு கணேஷ்குமார் கூறினார். மேலும் அப்போது அவைக்கு தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் திரு ரவிசங்கரை பார்த்து அண்ணா என்றும் திரு கணேஷ்குமார் அழைத்தார். பொதுவாக அவையில் உறவு முறையை கூறி யாரும் பேச மாட்டார்கள், அது மரபும் அல்ல. 2010 முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திரு செல்லசாமி, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி தாரகை கத்பட், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவ வேலு ஆகியோர் பேசினார்கள். கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். வியாழனன்று பேரவையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 எடுத்துக் கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் பதிலளித்தனர். கூடுமானவரை முடியாது என்று அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பரிசீலிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும், கவனிக்கப்படும், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கூறி சமாளித்தனர். இது ஒரு வகையில் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனலாம். திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு அருண்ராஜ், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது, தேவைப்படும் பட்சத்தில் தடுப்பூசி போடப்படும் என்று பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் வட்டத்தில் 60 உள்ளதால் 2 பிரிக்க வேண்டும் என்று தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தமிழ்நாட்டிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 103 தமிழர்களை மீட்பது தொடர்பாக காத்மண்டில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி வருகிறோம். இத்தொடர்பாக அரசு அறிவித்த உதவி எண்ணுக்கு 157 அழைப்புகள் வந்துள்ளன. தில்லியில் இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பருவநிலை காரணமாக அவ்வப்போது கிடைக்கும் தகவல்கள் மாறி வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் துன்பத்தில் துயரத்தில் அரசு துணை நிற்கும் என்றார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலுரையை தொடங்குவதற்கு முன்பே முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற நடைமுறையை பேரவைத் தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதனால் வியாழனன்று நடைபெற்ற சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு வன்னியரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள், 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலிலேயே வெளியிட்டார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான், ஆண்டுக்கு 2500 நபர் வீதம், 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெள்ளியன்றுதான் 2 அமைச்சர்களும் பதிலுரை வழங்கினார்கள். அரிசி, சர்க்கரை, புளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாகவும், விலை உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனையை ஏற்று அடுத்த 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள், பசுமை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் 9 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். இந்த வாரத்தில் 4 பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சலசலப்பு, அமளி, கடுமையான வார்த்தைகள் பரிமாற்றம் இவைகளுக்கிடையே உறுப்பினர்களை அன்பால் கட்டுப்படுத்தி அவையை அமைதிப்படுத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
0: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
3: நிறைய பெருமிதமாக
1: மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
4: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்தில இருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியல நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டா பேசுறாரு. நிறைய பேர்த்த வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இத பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்துட்டு ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத்தை அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
1: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
5: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா

0: PMJDY. நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 அன்று தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கிக் கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரகலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சி

0: வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்நாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மெக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டீனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 7:25.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு மிக லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18°C குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 km அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். பொதுவான ஆலோசனை, விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

கரும்பு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசீம் 1 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருஈ மேலாண்மைக்கு விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரானி லிப்ரோல் என்ற குறுணி மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் காஃபி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் காஃபி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்து உதகை ஐந்தர்லாந்து பகுதியைச் சேர்ந்த திரு முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
2: நம்ம ஊட்டியில் ஊட்டி மெயின் பஜார் சூப்பர் காஃபின்னு வச்சுருக்கோங்க கடை. பேர் முஸ்தபா கமால் பச்சா.
1: இப்போ காஃபி அப்படிங்கிறது இதோட தொடக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: இது மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து வயநாட்டிலேருந்து வருதுங்க, கூர்க்லேருந்து வருது. அது வந்த வரையும் இங்கே வந்து க்ரீன் காஃபியாக வரும். வந்த வரையும் நம்ம மிஷினில் ரோஸ்டிங் பண்ணி அப்புறம் வறுத்து அரைச்சி அப்புறம் பவுடர் பண்ணி பர்சன்டேஜ் சிக்கிரி பர்சன்டேஜெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்கிரி பர்சன்டேஜ் பண்ணி வியாபாரம் பண்ணிடுவோம்.
1: இப்போ நீலகிரியில் வந்து எப்படி இருக்குங்க காஃபியோட விநியோகம் எப்படி இருக்கு?
2: காஃபி தான் மெயின். நீலகிரியை பொறுத்தவரை காஃபி தான் அதிகமாக ஓடக்கூடிய ஐட்டம். ஆனால் இப்போ கொஞ்சம் விலைவாசி உயர்வாக இருக்குதுங்க காஃபி. இந்த வயநாடு பிரச்சனைக்கு பின்னாடி காஃபியோட விலை ஏற்றம்லாம் அதிகமாகிடுச்சுங்க. அதனால் நமக்கு வீக்லி வீக்லி ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க.
1: இப்போ காஃபி அப்படிங்கிறது இது செடியா இல்லை இப்படி மரமா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
2: காஃபி வந்து செடி தாங்க, செடி தான். செடியில் வந்து அது பழம்பழமாக வருங்க. அதை வந்து காய வச்சு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்குங்க, அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இங்கே நமக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து வறுத்து அரைச்சிடுவோம்.
1: இப்போ இந்த காஃபி வந்து எந்த இடத்துல பயிர்ட்டா நல்லா வளரு? இப்போ அதுக்கு வந்து குளிர் சீதோஷன் நிலை கரெக்டாக இருக்குங்களா இல்லை எப்படி?
2: இங்கே நீலகிரியில் வருதுங்க, ஆனால் நீலகிரியில் விளைச்சல் அவ்வளோக்கோ இல்லை, கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அதிகமாக விளையக்கூடிய இடம் வயநாடு. வயநாட்டிலேருந்து நிறைய காஃபி எல்லா பக்கமும் போயிட்டுருக்குது. செகண்ட் எங்கள் கூர்க்லேயும் நிறைய விளைச்சல் இருக்குது.
1: கூர்க்லேயே நல்லா இருக்குது.

0: குருக்கள் நல்லா விளைச்சல இருக்குதுங்க காப்பி.
1: இப்ப நம்ம தென்னிந்திய பகுதியில எடுத்துட்டோம்னா,
0: சென்னிந்தியாவில் மேக்ஸிமம் இந்த ஏரியா தான் காப்பி, வேறு எங்கேயும் கிடையாதுங்க. வயநாடு இந்த பக்கம் தான் காப்பி அதிகமாக உற்பத்தி ஆகிறது.
1: இப்போ இந்த காஃபி
0: விட்டால் பிரேசில் அந்த மாதிரி ஃபாரின் சைடு தான். அப்புறம்
1: இப்போ காஃபி வந்து இப்போ வயநாட்டிலேருந்து உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அது எப்படி இங்கே வருது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அங்கேருந்து இதில் வந்துங்க டிரான்ஸ்போர்ட்டில் வந்து
1: இல்லை ரா மெட்டீரியலாக வருமா எப்படி வருதுங்க?
0: அதாவது காஃபிங்கிறது வந்து ஒரு பழம் தான், அந்த பழம் வந்து காய வச்சு மேலே ஒரு தோல் வருங்க, அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களும் நல்லா காய்ச்சல் பண்ணி ஒரு 75 கிலோ பேக்கில் போட்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க டிரான்ஸ்போர்ட்டில்.
1: டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லைங்களா? இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது செய்யும் முறையை சொல்லுங்கள்.
0: அதுதான் வந்த வரையும் நம்ம எடுத்து காப்பி மிஷின் இருக்குதுங்க, அதுக்கு அதுக்குள்ளான மிஷினில் போட்டு வறுத்து அரைச்சிடுவோம்.
1: இல்லை வந்த உடனே நீங்கள் வந்து அரைப்பீங்களா?
0: இல்லை பண்ண முடியாது, வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. வந்த வரையும் நம்ம வந்து மிஷினில் போட்டு ரோஸ்டிங் பண்ணிட வேண்டியது தான். ரோஸ்டிங் பண்ணி இறக்கி விட்டு அப்புறம் கிரைண்டிங் பண்ணிட்டா பவுடர் ஆயிரும்.
1: இப்போ கிரைண்டிங் பண்ணும்போது எத்தனை மணி நேரம் அது பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க.
0: ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 10 kg காபி போட்டோன்னு வைங்க, க்ரீன் காபி 8 kg வரும். அது ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு 10 kg ரோஸ்டிங் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ரோஸ்டிங் ஆகும்.
1: அப்போது வந்து ரெடியாகும். இதில் ஏதாவது வகைகள் ஏதாவது இருக்குங்களா?
0: இதில் வந்து இருக்குதுங்க, பிளான்டேஷன் காப்பி இருக்குது, பீபரி காப்பி இருக்குது, ரோபஸ்டா இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி காப்பி வருதுங்க. அது ரொம்ப இந்த பிளான்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வருங்க, பீபரி கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதே மாதிரி அரபிக்கா காப்பி கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஒரு 3 ஐட்டம் வருதுங்க காப்பி.
1: இப்போ 3 ஐட்டம் வருது, இதை எப்படி நீங்கள் தரம் பிரிக்கிறீங்க?
0: இது அங்கேயே தரம் பிரித்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நமக்கு நம்ம தரம் பிரிக்க வேண்டியதில்லை, அங்கேயே தரம் பிரித்து நமக்கு இங்கே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க.
1: இப்போ அந்த இப்போ தரம் இந்த வகைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்லேயே போட்டு எல்லாம் அனுப்பிச்சு
0: பேக்கிங்னு லூஸ் மூட்டை தாங்க. ஒவ்வொரு மூட்டை 75 kg பேக் வருங்க. வந்தவரை நம்ம வந்து தனித்தனியாக எந்த காப்பி வேணுமோ அந்த காப்பியை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்சிங் பண்ணி பேக்கிங் பண்ணி வெளியே சேல்ஸ் பண்ணிடுவோம்.
1: இப்போ நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப இது மாவு மாதிரி பண்ணுவீங்களா எந்த மாதிரி பண்ணுவீங்க அது விளக்கமாக சொல்லு.
0: ரோஸ்டிங்கிறது ஒரே மாதிரி காஃபி விதையாக ஷீட்ஸாக வந்துடுங்க. பவுடர் வந்து ஒரு சிலர் ஃபில்டர் காஃபின்னு கேட்பாங்க, அது கொஞ்சம் தெரிச்சரியாக பண்ணுவோம். இன்னொன்று நைஸாக நல்லா பாயில் பண்ணி இறக்கறக்கு இருக்க காஃபி, அது வந்து பவுடர் பண்ணிடுவோம் நல்லா நைஸாக.
1: அதை வச்சு பவுடர் பண்ணி பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ வந்து இந்த ரகங்கள் இருக்குங்களா, இப்போ இந்த ரகங்கள் வந்து நீலகிரியில் வந்து எப்படி வியாபாரம் ஆகுதுங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த வகையான ரகம் நல்லா போயிட்டுருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
0: காஃபிங்களா? காஃபி மேக்ஸிமம் இங்கே வந்து இதுதாங்க, மேக்ஸிமம் பீபரி காஃபி அரபிக்கா காஃபி தான் இங்கே மேக்ஸிமம் விவசாயம் இது பண்ணுறதுங்க, வியாபாரம் நல்லா ஆகுறது.
1: இப்போ எல்லாமே வந்து இப்போ பவுடர் தான் இல்லைங்களா? இது எல்லாமே
0: பவுடரில் பவுடர்லாம் இது பண்ணிடுவோம். ஒரு சிலர் வந்து பீன்ஸாக கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ணி சப்ளை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம்.
1: டீயில் வந்து டஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்குறோம், அப்புறம் இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பார்க்குறோம். காஃபியில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: காஃபியில் இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை. காஃபியில் ஒரே வெரைட்டி தாங்க, ஃபில்டர் காப்பி அரைப்போம், கொஞ்சம் தரிச்சரியாக அரைச்சிக்குவோம். ஒன்று வந்து பவுடர் ஐட்டம், ரெண்டே ஐட்டம் தான். வேறு அதில் வந்து மேக்ஸிமம் வேறு எதுவும் வராதுங்க, எல்லாமே ஒரு ரெண்டே ஐட்டம் தான்.
1: ரெண்டு ஐட்டம் தான் வந்து
0: ரெண்டு ஐட்டம் தான். ஒன்று கொஞ்சம் குறுனை குறுனையாக அரைச்சிருவோம், ஒன்று வந்து பவுடர் அரைச்சிருவோம்.
1: இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம நீலகிரியில் என்ன எந்த வகையான டீ வந்து காஃபி வந்து நல்ல வியாபாரம் ஆகுது அதை பற்றி?
0: காஃபி பீபரி காப்பிங்க, பீபரி காப்பி நல்லா வியாபாரம் ஆகும். அது கொஞ்சம் காஃபி நல்லா இருக்குங்க உங்களுக்கு.
1: அது இப்போ நீலகிரியில் வந்து அது மட்டும்தான் போயிட்டுருக்குமா எப்படி?
0: நீலகிரியில் அது மட்டும்தான், பீபரி காஃபி மட்டும்தான் அதிகமாக வியாபாரம் பண்ணுறோம்.
1: இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு காஃபி வந்து யாராவது ஒருத்தர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னா உங்களோட அறிவுரை என்னவாக இருக்கும்?
0: நம்ம காஃபி அது செய்முறை தான் சார், செய்முறை. நம்ம காஃபி வந்து கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இல்லை பாலில் ஊற்றினா நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் திக்காக ஊற்றினா காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
1: இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் இந்த காஃபிலேயே வந்து நிறைய சர்க்கரையெல்லாம் வந்து போடுவாங்க இல்லைங்களா? இப்போ காஃபியில் வந்து சர்க்கரை ஜாஸ்தி போடலாமா இல்லை எப்படி? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காஃபி வியாபாரியாக இருக்கீங்க, இப்போ உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: காஃபியில் சர்க்கரை அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டு போயிடும் சார். நல்லா மீடியமான ஒரு சர்க்கரை காஃபியை கரெக்டான பர்சன்டேஜ் போட்டிங்கனாக்கா காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியோடு இது உங்களுக்கு வந்து

0: ஜாஸ்தி போடலாமா இல்ல இப்படி? ஏன்னா நீங்க வந்து ஒரு காஃபி வியாபாரியா இருக்கீங்க, இப்ப உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க.
1: காஃபியில சர்க்கரை அதிகமா போட்டா நல்லா டேஸ்ட் போயிடும் சார். நல்லா மீடியமான ஒரு சர்க்கரை காஃபியை கரெக்டான பர்சன்டேஜ் போட்டிங்கனாக்கா காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியோட இது உங்களுக்கு வந்து

0: மூணு வெரைட்டி இருக்குதுங்க.
1: இப்போ மக்களுக்கு தேவைக்கு மாதிரி நீங்க அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்றீங்க?
0: அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த வகையில் ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் சிக்கரி பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம். கொஞ்சம் மீடியமாக டேஸ்டாக வேணும்னாக்க ஒரு 80% காபி 20% சிக்கரி அதை கொடுத்துருவோம்.
1: இப்போ டீல என்னென்ன ரகங்கள் இருக்குங்க அதை பற்றி
0: சார்? டீல மேக்சிமம் கிரீன் டீ இருக்குதுங்க, அப்புறம் ஆரஞ்சு பக்கம் இருக்குது, பிஓபி இருக்குது, சூப்பர் ரெட் டஸ்ட் இருக்குது, ஆர்டின் இருக்குது, அது மாதிரி தரம் நிறைய இருக்குதுங்க. அதில் நம்ம ஏதாவது ஃப்ளேவர் கேட்டாங்கன்னா நம்ம அதில் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏலக்காய் ஃப்ளேவர், மசாலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர், ஜிஞ்சர் ஃப்ளேவர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க.
1: இப்போ மக்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
0: மக்களை எப்படி விருப்பப்படுறாங்களோ அது எப்படி குவாலிட்டி கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு.
1: இப்போ டீ தூளில் வந்து ரகங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, இந்த ரகங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அது என்ன?
0: அது டீ அதே மாதிரி அந்த கம்பெனிலேருந்து வரும்போது ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போது தனித்தனியாக பிரித்து தான் வருங்க.
1: தனியாக பிரித்து
0: இலை இலை கிரேட் தனியாக வரும், அப்புறம் கிரானுவல்ஸ் டைப்பில் வரும், டஸ்ட் கிரேடில் வரும், இதெல்லாம் தனித்தனியாக அங்கே பேக்கை பேக் பண்ணி வாங்கி நமக்கு வந்துடும்.
1: இங்கே வந்து நீங்கள் அரைக்கும் போது எப்படி நீங்கள் அரைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மிஷினுங்கை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: டீ தூளில் மேக்ஸிமம் அங்கேயே கிரைண்டிங் ஆகிட்டு தான் இங்கே நமக்கு பேக் பேக்காக வரும். 35 கிலோ 40 கிலோ பேக்காக வரும். காஃபி பவுடர் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து நாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்குவோம்.
1: காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரி பவுடர்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா, அந்த சிகரி பவுடர் வந்து கலக்கும் போது அந்த டீ வந்து நம்ம அந்த காஃபியோட தரம் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ அந்த சிகரி அப்படிங்கிறது என்ன, அது எங்கே உற்பத்தி ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: சிக்கரிங்கிறது ஒரு கிழங்கு மாதிரிங்க சார், ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மேக்ஸிமம் விருதுநகர் அந்த பக்கம் இருந்து விளைச்சலாகி அங்கேருந்து அவங்களே கிரைண்ட் பண்ணி நமக்கு 25 kg போட்டு இங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்ட்டிங்களுக்கு கொடுத்துருவோம்.
1: அந்த சிகரி வந்து இங்கே நம்ம தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்குங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே?
0: இல்லை, நார்த் சைட்லேயும் இருக்குதுங்க, இங்கே தென்னிந்தியாவில் எல்லா பக்கம் இருக்குதுங்க, அது எல்லா பக்கம் விளைச்சல் நடக்குது.
1: இப்போ நீங்க அது 1:2 விகிதத்துல நம்ம காஃபில கலக்கணுமா இல்லை எப்படிங்க?
0: காஃபில வந்து பியூர் காஃபின்னு ஒன்று இருக்குங்க சார், அதாவது பியூர் காஃபில வந்து லைட்டா இருக்கும், ஸ்ட்ராங் கிடைக்காதுங்க. சிக்கரி நம்ம எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும், டேஸ்டும் கிடைக்கும்,
1: நல்லா இருக்கும் இல்லைங்களா. இப்போ அந்த டீல வந்து ரகங்கள்ல வந்து இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம நீலகிரியில வந்து எந்த வகையான ரகங்கள் நல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கு?
0: மேக்ஸிமம் டஸ்ட் கிரேட் தாங்க சார், மேக்ஸிமம் டீ வந்து டஸ்ட் கிரேட் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் லீப் கிரேட்லாம் செகண்டு, அதுக்கு பின்னாடி இல கிரேடுன்னு ஒரு டீ இருக்குதுங்க, அதுவும் கொஞ்சம் தேட போயிருங்க சார். மேக்ஸிமம் அதிகமாக விற்பனை ஆகிறது டஸ்ட் கிரேடு,
1: டஸ்ட் கிரேட் தான் வந்து போயிட்டுருக்கு.
0: டீ எல்லாம் மேக்ஸிமம் நேச்சுரலாக தான் வருது சார், நேச்சுரலாக எப்படி அந்த பயிரிட்டு இது பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து அரைச்சி நமக்கு வந்துடுதுங்க சார். அது நேச்சுரலாக தான், நேச்சுரலான டீ தான்,
1: நேச்சுரல் டீ தான் இல்லைங்களா.
2: இதுவரை காஃபி வகைகளும் விற்பனை முறைகளும் குறித்து உதகை ஐந்தர்லாந்து பகுதியைச் சேர்ந்த திரு முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். மலைப்பிரதேசமெங்கும் விளையும் சாமை பயிர் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இப்பயிர் குறுகிய காலத்தில் நல்ல விளைச்சலை தரக்கூடியது. தமிழகத்தில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஏறத்தாழ 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாமை விளைகிறது. அதிலும் குறிப்பாக ஜவ்வாதுமலை விவசாயிகளின் வாழ்வாதாரமே சாமைதான். இவ்வாறான விவசாயிகளால் பெரிதும் பயிரிடப்படும் சாமையில் ATL1 என்ற புதிய ரகம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தியந்திலுள்ள சிறுதானிய மகத்துவ மையம் 2018 வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் ஒரு ஹெக்டேருக்கு 1587 கிலோ தானிய விளைச்சல் மற்றும் 3109 கிலோ வைக்கோல் என்ற அளவில் அதிக விளைச்சல் தரவல்லது. இப்புதிய ரகம் CO4DNU 141 பெற்றோர்களை கொண்டு கலப்பினம் செய்து பெறப்பட்டது. 85 முதல் 90 நாட்கள் வயதுடைய இப்புதிய ரகம் மானாவாரியில் பயிரிட ஏற்றது. குறுகிய வயதுடையது, சாயாத தன்மையுடையது, வறட்சியை தாங்கும் தன்மையுடையது, அதிக விளைச்சல் தரக்கூடியது. நீளமான திடமான மித அடர்த்தியுடைய கதிர்களை உடையது. உதிராத தன்மையுடைய மணிகள் உடையது. ஒரே மாதிரியான பயிர் முதிர்ச்சி பூச்சி மற்றும் நோய்களை தாக்கி வளரும் தன்மை கொண்டது. தமிழகத்தில் பொதுவாக சாமை தனிப்பயிராகவே பயிரிடப்படுகின்றது. மலைப்பிரதேசங்களில் சாமை, துவரை, அவரை, பேயோல், சோளம் மற்றும் கடுகு இவற்றுடன் கலப்பு பயிராக விதைக்கப்படுகின்றது. இந்த வழக்கம் பொதுவாக மலைவாழ் மக்களிடம் உள்ளது. இவ்வாறின்றி சாமையை துவரை அல்லது அவரை அல்லது பேயோல் அல்லது கடுகுடன் 8:2 என்கிற விகிதத்தில் விதைப்பது அதிக பலனை தரும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பின் நிலத்தை உழவு செய்வதால் மண்ணில் ஈரப்பதம் பாதுகாக்கலாம். சித்திரை வைகாசி மாதங்களில் இறக்கை கலப்பை மரக்கலப்பை கொண்டு 2 முறை 4 முறை ஆழமாக உழ வேண்டும். விதைப்பதற்கு முன்பு மறுபடியும் ஒரு முறை உழுது நிலத்தை சமன் செய்ய வேண்டும். விதையின் அளவு மிக சிறியதாக இருப்பதால் அது முளைத்து வெளிவர 5 முதல் 7 நாட்கள் ஆகும். விதை மற்றும் நிலத்தை நல்ல முறையில் தயார் செய்தால்தான் களைகளின் பாதிப்பு குறையும், மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் மற்றும் விதைகள் நன்கு முளைத்து வரும். மேலும் 2 முதல் 3 முறை இடை உழவு செய்தால் களைகள் கட்டப்படும். நிலம் நல்ல காற்றோட்டத்துடன் பயிர் செழித்து வளர்வதற்கேற்ற பதத்தில் இருக்கும். சாமை பொதுவாக கை விதைப்பு முறையில் பரவலாக தூவப்படும். இம்முறை விதைப்பிற்கு ஹெக்டேருக்கு 12 கிலோ விதை தேவைப்படும். ஆனால் பயிரின் வளர்ச்சி ஒரே சீராக இருக்காது. கொர்ரு விதைப்பான் கொண்டு வரிசை விதைப்பு செய்வதால் அதிக பரப்பளவில் மண் ஈரப்பதம் காயும் முன்பே விதைக்கலாம். இம்முறையில் விதைக்க சுமார் ஹெக்டருக்கு 10 கிலோ விதை தேவைப்படுகின்றது. விதையை விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். மேலும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர். விதையை விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். மேலும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய துழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உரமிடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிடில் பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை மற்றும் மணிச்சத்துக்களை ஹெக்டருக்கு முறையே 44.22% இடுதல் வேண்டும். விதைக்கும் போதே அடியுரமாக மணிச்சத்தை முழுவதுமாக

0: இடுதல் வேண்டும். தலைச்சத்தை மட்டும் பாதி அளவிட்டு மீதமுள்ளதை சரிபாதியாக பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25 முதல் 30 மற்றும் 40 முதல் 45 நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தலைச்சத்தை ஒரே தடவையாக மண் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இடலாம். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடையுழவு செய்து பின் ஒரு முறை கை எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் இடையுழவு செய்ய இயலாது, அதனால் 2 முறை கைகளை எடுக்க வேண்டும். முதல் களை எடுத்தவுடன் விதைத்த 20ஆம் நாளில் மானாவாரி பயிரில் வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இடைவரையில் பயிர்களை களைக்க வேண்டும். களைத்த பயிர்களை கொண்டு பயிரில்லாத இடங்களில் நடவு செய்யலாம். சாமை பொதுவாக மானாவாரி பயிராக பயிரிடப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் நிலையான நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டுமெனில் மண் மற்றும் அதன் ஈரப்பதத்தை தக்க வழிமுறைகளை மேற்கொண்டு பாதுகாப்பது அவசியமாகும். முந்தைய பயிர் அறுவடை முடிந்த பிறகு அந்த நிலத்தை உழுதுவிட வேண்டும். கோடை உழவு செய்ய வேண்டும். நிலச்சரிவுக்கு குறுக்கில் உழுதுவிட வேண்டும். நிலச்சரிவுக்கு ஏற்றவாறு 10 முதல் 12 மீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பிட வேண்டும். 30 முதல் 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஆலாசால் போட வேண்டும். சாமி பயிர் நன்கு வளர்வதற்கு 300 முதல் 350 மில்லிமீட்டர் மழையளவு தேவைப்படுகின்றது. கீழ்வரும் முக்கிய பயிர் வளர்ச்சி பருவங்களில் கட்டமாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும். விதைப்பு நீர், உயிர் தண்ணீர், பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம், தேவையான அளவு ஈரப்பதம் மண்ணில் இல்லையென்றாலோ, நல்ல பரவலான மழைப்பொழிவு இல்லையென்றாலோ பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட மழை நீரை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் தெளிப்பானை பயன்படுத்தி இந்நீரை 2 முறை பயிர்களுக்கு பாய்ச்ச வேண்டும். சாமையை பொதுவாக எந்த நோயும் தாக்குவதில்லை. இப்பூச்சி சாமையை தாக்கி விளைச்சல் மிகவும் பாதிக்கின்றது. குருத்தீயி இப்பூச்சி சாமையை தாக்கி விளைச்சலை மிகவும் பாதிக்கின்றது. விதைப்பையை தள்ளி போடாமல் பருவமழை தொடங்கியவுடனே உடனே விதைப்பதால் மிகவும் எளிதாக இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமித்து வைக்க வேண்டும். மேற்கூறிய சீரிய சாகுபடி குறிப்புகளை கடைபிடித்து ஹெக்டேருக்கு 1587 கிலோ தானியம் மற்றும் 3109 கிலோ தட்டை என்ற அளவில் விளைச்சல் எடுக்கலாம். தானியத்தை சாக்கு பைகள் பல்வேறு வகையான சேமிக்கலன்களில் வைத்து நீண்ட நாட்களுக்கு சேமிக்கலாம். சந்தை நிலவரப்படி 1 கிலோ சாமை ₹50 முதல் 65 வரை விற்கப்படுகின்றது. தற்போது சாமை மற்றும் பிற குறுதானியங்களில் உள்ள சத்து பொருட்கள் பற்றியும் அவற்றின் நன்மைகள் பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகின்றது. எனவே சந்தையில் சாமையின் விலை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே உழவர் பெருமக்கள் சாமையை அதிகம் பயிரிட்டு பயன்பெறலாம். ஜவ்வாது மலையில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று போல் சாமியை விதைப்பதால் அறுவடைக்கு பிறகு நல்ல விலைக்கு சாமியை விற்பதில் இடையூறு ஏதுமில்லை. சரியான பின்சை நேர்த்தியுடன் சுகாதாரமான முறையில் அறுவடைக்கு பிறகு தானியங்களை அடித்து காய வைத்து தரம் பிரித்து மூட்டைகளாக்கி இடைத்தரகளை தவிர்த்து ஒரு குழுவாக விற்பனைக்கு கொண்டு சென்றால் மேலும் அதிக லாபம் பெறலாம். தானியத்திற்கு மட்டுமின்றி நல்ல முறையில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட இதன் வைக்கோலுக்கும் சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பது சாமையின் மற்றொரு சிறப்பாகும். மானாவாரியில் அடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்தில் 85 முதல் 90 நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ADL1 சாமையை பயிரிட்டால் அடுத்த பணியிலேயே வளரக்கூடிய கொள்ளு போன்ற பயிரை 2ஆம் போகமாக விதைத்து கூடுதல் வருமானத்தை பெறுவதுடன் மண்வளத்தையும் கூட்டலாம். இவ்வாறான தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு ADL1 சாமை இரகத்தை விவசாயி பெருமக்கள் பயிரிடும் போது அதிக விளைச்சலையும் நிரந்தர வருமானத்தையும் பெற இயலும்.
1: இத்துடன் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
2: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைச்ச ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
2: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்கம் செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
2: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
0: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. PM ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் PM ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை.

இருந்தன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய இரண்டு நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அடகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் 1,000-க்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும்,

0: மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பி தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸோர்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேரம் 8:32. நேயர்கள் கேட்க இருப்பது நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில காலத்தால் அழியாத நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த பாடல்களை கேட்கும் நேரம் இது. அழகான நினைவுகளை கடந்து வந்த பாதைய நினைவுபடுத்துற திரை இசை கானங்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். அதுவும் நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடலா. உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019118. போனுக்கு ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலனா வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு நீங்க ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019118. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இதமான இரவு வணக்கத்தோடு நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக உள்ளோம்.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு என்ன அருமையான பாடலோட வந்திருக்கீங்க?
1: கற்பகம் படத்திலிருந்து அத்தை மடி மத்தையடி என்ற ஒரு அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல பி சுசீலாவோட குரல்ல கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: மயிலிறகாய் மணதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேம். இக்க மகிழ்ச்சி நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ஹாப்பியா சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: எனக்கு வந்து மண் வாசனை இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய சித்ரான நடிப்புல ராஜாவே ஒன்ன நம்பி. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சாங் கொடுக்குறீங்களா மேம்?
1: ஓகேங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம். பை.

0: கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி குரலில் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு கௌரவ படம் பாடல் வந்து யமுனா நதி.
0: ரொம்ப பிடித்த பாடலாம்.
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் பாடல். ரொம்ப கேட்க நல்லா இருக்கும்.
0: ஓகே, ரொம்ப கேட்கறது நல்லா இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி.

0: ஓடோடி விளையாடு அப்படிங்கிற பாடல் மேடம். என்னுடைய பேத்தி தக்ஷிணிக்காக கேக்குறேன்.
1: ஓகே, இந்த பாடல் உங்களுடைய பேத்திக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி.
2: ஓடோடி விளையாடு

0: கேட்ட பாடல் உயிரை உனக்காக திரைப்படத்தில் இருந்து ஒழித்தது. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம் எடக்கரங்களை தான்.
0: நலமா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கு மேடம். நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே கேட்டா இருக்குங்க.
0: ஓகே, வறுமை வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க தான் லாஸ்ட் காலரா வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: மகிழ்ச்சியா?
1: ஆமாங்க மேடம், மகிழ்ச்சியா இருக்கு.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு மனசுக்குள் மாத்தப்படுறது வந்து எஸ் பி பாலசுந்தரம் கோயில் அந்த பாடல் மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

கேட்ட பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் இருந்து ஒழித்தது. காலத்தால் அழியாத நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த பாடல்களை நேயர்கள் எல்லாரும் இந்த நினைத்தாலி நிற்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லைன் கிடைக்காத நேயர்கள் கவலைப்படாம நாளைக்கு வர லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல ட்ரை பண்ணி லைன் கிடைச்சு பேச வாழ்த்துக்களுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, ஓடிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. இனி தொடர்வது வானிலை அறிக்கை ஆகாஷ்வாணி. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

0: அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். உலக புகழ்பெற்ற வில்லோ மரம் எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்கசங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம். வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவானி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 9 பகுதி, அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 ஸ்ரீகிருஷ்ணா லீலை இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்களே, 100.1 FM Goldil 9:00 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை, ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள்.
1: This is Akashwani, the news read by Reshma Tiwari. India and Uzbekistan today decided to elevate their bilateral relationship to comprehensive strategic partnership. The two countries have also agreed to establish a long-term arrangement for the supply of uranium from Uzbekistan to India. Both sides have also set a target of increasing annual bilateral trade to $5 billion by 2030. The decisions were taken following delegation-level talks between Prime Minister Narendra Modi and Uzbekistan President Shavkat Mirziyoyev in Tashkent. The two leaders witnessed the exchange of 11 Memoranda of Understanding, MOUs, aimed at expanding bilateral cooperation across key sectors including mining, culture, education, tourism, economic and financial dialogue, and Ayurveda. In his remarks during the talks, Prime Minister Modi said a stronger India-Uzbekistan partnership would be a powerful force for peace, progress, and prosperity in Central Asia. Later, at a joint press